0: எப்படி எப்படி
1: சமஞ்சது எப்படி எப்படி எப்படி சமஞ்சது எப்படி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. தரமான இசைத்தரத்தில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள் சபரி இணையதள வானொலியை. இன்னும் ஓரிரு நாட்களில் வானொலிக்கு விளம்பரம் கொடுக்கும் அன்பான உறவுகள் வானொலி விளம்பரங்களை தயார் செய்து உங்கள் விளம்பரங்களை சபரி வானொலியில் ஒளிபரப்பு செய்து விளம்பரம் கொடுக்க இருக்கிறோம். அதனால் நேயர்கள் வந்து விளம்பரம் தருவதென்றால் இன்னும் ஓரிரு நாட்களில் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அறிவிப்பார் என்பதை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலையும் கேட்டு ரசிங்கள்.

நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. அடுத்த பாடல் சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்காக பரிசு பாடலாக எனது விருப்பத்தில் அவர் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருந்தால் பாடலை கேட்டு பதிவு கொடுக்குவோம். இதோ வருகிறது எனது விருப்பத்தில் அவருக்கு பரிசு பாடல்.

சபரி வானொலி கீதநேசன் அவர்களுக்கு பரிசு பாடலாக ஒலித்து சென்றது. அடுத்த பாடல் ஆரணி பிரகாஷ் அவர்களுக்காக.

0: ஒலித்த பாடல் ஆரணி பிரகாஷ் அவர்களுக்காக பரிசு பாடலாக எனது விருப்பத்தில் ஒளிபரப்பானது. அடுத்த பாடல் சென்னை மோகனரங்கன் அவர்கள் விருப்பத்திற்காக எனது விருப்பத்துக்காக பரிசு பாடலாக அவருக்கு ஒளிபரப்பாகிறது. சபரி இணையதள வானொலியில் அவர் நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்டுக்கொண்டிருந்தால் பதிவு கொடுக்கவும். உங்களுக்காக பரிசு பாடல் வருகிறது ஐயா.
1: யூ யூ யூ சீ என்ன

ஒலித பாடல் மோகனரங்கன் அவர்களுக்காக பரிசு பாடலாக எனது விருப்பத்தில் பாடல் ஒலித்த நேரம் 9:06:46. அடுத்த பாடல் தேன்மொழி சகோதரிக்காக வருகிறது, கேட்டு ரசிப்போம், இணைந்திருங்கள். இது சபரி இணையதள வானொலி.

ஒலித்த பாடல் தேன்மொழி சகோதரிக்காக எனது விருப்பத்தில் பரிசு பாடலாக ஒலித்தது. அடுத்த பாடல் சீனிவாசன் அவர்களுக்காக பரிசு பாடலாக எனது விருப்பத்தில்

ஒலித்த பாடல் சீனிவாசன் அவர்களுக்காக பரிசு பாடலாக எனது விருப்பத்தில். அடுத்த பாடல் ரகுபதி அவர்களுக்காக பரிசு பாடல். இது வருகிறது கேட்டு ரசிங்கள். சபரி இணையதள வானொலி வழங்கி கொண்டிருக்கிறது.

ஒலித்த பாடல் ரகுபதி அவர்களுக்காக எனது விருப்பத்தில் பரிசு பாடலாக வளம் வந்தது. இனிவரும் பாடல்கள் எனது விருப்பத்தில் கேட்டு ரசிக்கலாம்.

0: கண்ணே ஒட்டுக்கவா கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
1: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
0: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி ஒன்ன எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
1: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

அதோ அதோ விடியது சத்தத்தால் அராஜகம் அழியது ரத்தத்தால் அதோ தலை உருளுது சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம் ஜெயிப்பது நிஜம் தகிட்ட தக்கி தீமி தீம் தகிட்ட தக்கி தீமி தீம் தகிட்ட தக்கி தீமி தீம் தகிட்ட.

முனிவர் ஒருவர் மரத்தடியில் அமர்ந்து தம் வேட்டியில் இருந்த கிழிசலை தைத்துக் கொண்டிருந்தார். அவர் ஒரு சிறந்த சிவபக்தர். அப்போது சிவனும் பார்வதியும் வான்வெளியில் வலம் வந்து கொண்டிருந்தனர். மரத்தடியில் ஒளிப்பிழம்பாய் அமர்ந்திருந்த முனிவரை கண்டதும் உள்ளம் நெகிழ்ந்த அம்மை ஐயனை பார்த்து, "மரத்தடியில் பார்த்தீர்களா?" என்றாள். "பார்த்தேன்" என்றார் பரமன். "பார்த்த பிறகு சும்மா எப்படி போவது? ஏதேனும் வரம் கொடுத்து விட்டு போகலாம், வாருங்கள்" என்றாள் அம்மை. "தேவி, அவர் அந்த நிலையெல்லாம் கடந்தவர். இப்பொழுது அவரிடம் செல்வது வீண் வேலை. வேண்டாம், வா, நம் வழியே போகலாம்" என்றார். ஆனால் பார்வதி விடவில்லை. ஐயனை வற்புறுத்தி மரத்தடிக்கு அழைத்து வந்துவிட்டாள். "வணக்கம் முனிவரே" என வணங்கினர் அம்மையும் அப்பனும். முனிவர் நிமிர்ந்து பார்த்தார். "அடடடே, எம்பெருமானும் பெருமாட்டியுமா? வரணும் வரணும்" என்று வரவேற்றார் முனிவர். தாகத்திற்கு மோர் கொடுத்து உபசரித்தார். அவ்வளவுதான். மீண்டும் தன் வேட்டையில் இருந்த கிழிசலை தைக்க தொடங்கிவிட்டார். சற்று நேரம் பொறுமையாக காத்திருந்து விட்டு, "சரி, நாங்கள் விடை பெறுகிறோம்" என்றனர் அம்மையும் அப்பனும். "மகிழ்ச்சியாய் போய் வாருங்கள், வணக்கம்" என்று சொல்லிவிட்டு மீண்டும் கிழிசலை தைக்க முனைந்தார் முனிவர். அம்மை குறிப்பு காட்ட அப்பன் பணிவாய் கேட்டார், "முனிவரே, நாங்கள் ஒருவருக்கு காட்சி கொடுத்து விட்டால் வரம் கொடுக்காமல் போவதில்லை. எனவே தாங்களுக்கு ஏதாவது கொடுக்கிறோம். என்ன வரம் வேண்டும் கேளுங்கள்" என்றார். முனிவர் சிரித்தார். "வரமா?

உங்கள் தரிசனமே எனக்கு போதும், வரம் எதுவும் வேண்டாம், உங்கள் வழியை தொடருங்கள் என்று சொல்லிவிட்டு பணியில் ஆழ்ந்தார். அப்பனும் அம்மையும் விடவில்லை. ஏதாவது வரம் கொடுக்காமல் செல்ல மாட்டோம் என்று பிடிவாதமாய் நின்றனர். முனிவர் வேறு வழியின்றி ஒரு வரம் கேட்டார். நான் தைக்கும் போது இந்த ஊசிக்கு பின்னாலேயே நூல் போக வேண்டும், அது போதும் என்றார். இதை கேட்ட அம்மையும் அப்பனும் திகைத்தனர். ஏற்கனவே ஊசிக்கு பின்னால் தான் நூல் போகிறதே, இதற்கு நாங்கள் ஏன் வரம் தர வேண்டும் என்று அம்மை பணிவாய் கேட்டார். அதைத்தான் நானும் கேட்கிறேன். நான் ஒழுங்கு தவறாமல் நடந்து கொண்டு வந்தால் வரவேண்டிய பலன்கள் நியதிப்படி தானாக பின்னால் வருமே, இடையில் நீங்கள் எதற்கு எனக்கு வரம் தர வேண்டும் என்று கேட்டார் முனிவர். முனிவரின் விளக்கத்தை கேட்ட அம்மையும் அப்பனும் சிரித்துவிட்டு சென்றனர். இருள் நீங்கின்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு என்பார் வள்ளுவர். இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நாம் சரியாக நடந்து கொண்டால் நமக்குரிய விளைவுகளும் சரியாக இருக்கும் என்ற மனத்தெளிவு பிறக்கிறது. இறையே சரணம் சரணம். அடுத்த கதை அண்ணாமலையார் பற்றியது. அண்ணாமலையார் திருவடிகளை அன்புடன் வணங்குகின்றேன். கொடுப்பவர் அல்ல கடவுள், கொடுக்க வைப்பவர்தான் கடவுள். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான். அவன் பல நற்குணங்கள் பொருந்தியவனாக இருந்த போதிலும் அந்த அரசனுக்கு கடவுள் நம்பிக்கை மட்டுமில்லை. ஒரு நாள் அந்த அரசன் நாட்டு நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள மாறுவேடத்தில் நகர்வலம் சென்றான். அப்போது நகரத்தில் இரண்டு பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதைக் கண்டான். ஒரு பிச்சைக்காரன் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். இன்னொருவன் அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். அரசன் தனது சேவகர்களிடம் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் தன் அவைக்கு அழைத்து வரும்படி ஆணையிட்டான். அவர்கள் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் அவைக்கு அழைத்து வந்தார்கள். அரசன் அவர்களிடம், நீங்கள் இருவருமே பிச்சை எடுப்பதை பார்த்தேன். ஒருவர் கடவுள் பெயரை சொல்லியும் இன்னொருவர் அரசின் பெயரை சொல்லியும் பிச்சை எடுத்தது காரணம் என்ன என்று கேட்டான் அரசன். அதற்கு கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன், அரசே இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன்தான். இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும். அதனால்தான் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான் மற்றொரு பிச்சைக்காரன். அரசே, இறைவன் கண்ணுக்கு தெரியாதவன், ஆனால் கண்ணுக்கு தெரிந்த விஷயம் அரசன் மட்டுமே. அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வம் பெற முடியும். அதனால்தான் அரசன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான். அரசன் இருவரையும் அனுப்பிவிட்டு தன் அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தான். அமைச்சர் அரசனிடம், அரசே, முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி, இறைவன் அருள் இருந்தால்தான் நம்மால் எந்த உதவியையும் பெற முடியும் என்றார் அமைச்சர். அரசனும், இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதித்து பார்க்க தீர்மானித்தான். சில நாட்களில் அரசனுக்கு பிறந்த நாள் வந்தது. அன்று அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகள் அளிக்கப் போவதாக அறிவித்தான். பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர். அவர்களுடன் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களும் வந்தனர். அரசன் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தான். அரசின் பெயரில் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் தங்கம் வைர நகைகளை வைத்து பரிசளித்தான். கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லோரையும் போலவே துணியையும் பரங்கிக்காயையும் மட்டும் பரிசளித்தான். சில நாட்கள் கழிந்தன. அரசன் ஒரு நாள் நகர்வலம் சென்றான். அப்போது அரசன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் மீண்டும் சாலையோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுப்பதை கண்ட அரசனுக்கு வியப்பு தோன்றியது. தான் பரங்கிக்காயின் உள்ளே தங்க வைர நகைகள் வைத்து பரிசளித்தும் இவன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று அரசனுக்கு தோன்றியது. உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம், நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே, அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான். அந்த பிச்சைக்காரனும், அரசே, நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தார்கள், அதை நான் 5 வெள்ளிக்காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன். அந்த 5 வெள்ளிக்காசுகளை வைத்து எத்தனை நாட்கள் நான் உண்ண முடியும், அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்றான். அதை கேட்ட அரசன் கோபமுற்று, அடே மூடனே, நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே, நீ அதனை வெட்டி பார்த்திருந்தால் அறிந்திருப்பாயே என்று அவனை திட்டிவிட்டு நகர்ந்தான். சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தனை கண்டான். அவன் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பதையும் அரசன் அறிந்து கொண்டான். அரசன் அவனிடம் சென்று, ஐயா, நீங்கள் முன்பு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா, இப்போது எப்படி செல்வந்தனாகி விட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவன், அரசே, நான் பிச்சை எடுத்தாலும் கிடைத்த பொருள்களை வைத்து எந்தெந்த இறந்த தினத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வேன். பிறகு என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரை சொல்லி அன்னதானம் செய்வேன். அன்று ஒருவனிடம் நான் பிச்சை பெற்ற 5 வெள்ளிக்காசுகளை கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன். அதனை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதைக் கண்டேன். இறைவன் அருளால் மட்டுமே இவ்வாறு நிகழும்.
இன்று நான் செல்வந்தன் ஆகிவிட்டேன் என்று கூறினான். இறைவன் அருள் இல்லையென்றால் வாழும் வாழ்வில் எந்த வளமும் பெற முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இறைவன் எப்போதும் அருள் புரிகிறான். இறைவன் அருள் பெற நாம் நம் கடமைகளை இறைவன் பெயரை சொல்லி செய்வோம். ஓம் நமசிவாய. அடுத்த கதை. ஒரு பிச்சைக்காரன் தினமும் ஒரு ஆலயத்தின் வாசலில் பிச்சை எடுத்து உணவு அருந்தி வந்தான். அப்போது அந்த ஆலயத்திற்கு ஒரு மகான் வந்தார். அவரை பார்த்த பிச்சைக்காரன், சாமி என் வாழ்க்கை கடைசி வரை இப்படிதான் இருக்குமா என்று கேட்டான். அதற்கு அந்த சாமியார், அது உன் தலையில் எழுதிய விதி, உன் கடைசி வாழ்நாள் வரை இப்படிதான் இருக்கும் என்றார். பிச்சைக்காரன், சாமி என் தலைவிதி மாறாதா? மாற நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு சாமியார், நீ எம்பெருமானை பார்த்தால் உன் தலை எழுத்து மாற வாய்ப்பு உள்ளது, அவரை போய் பார் என்றார். பிச்சைக்காரன் எம்பெருமானை பார்க்க புறப்பட்டான். வெகு நேரம் ஆகியதால் இரவு ஓய்வு எடுக்க ஒரு செல்வந்தர் வீட்டின் கதவை தட்டி, ஐயா, இன்று இரவு இங்கே தங்கி ஓய்வு எடுக்க அனுமதிக்குமாறு கேட்க, செல்வந்தர் நீ எங்கு செல்கிறாய் என்று கேட்க, அதற்கு பிச்சைக்காரன் நடந்ததை சொல்ல, செல்வந்தரும் அவர் மனைவியும் எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்க, பிச்சைக்காரன் என்ன உதவி வேண்டும் என்று கேட்க, அதற்கு செல்வந்தரும் அவர் மனைவியும் எங்களுக்கு ஒரு பெண் உள்ளது, அவள் பிறவி ஊமை, அவள் எப்போது பேசுவாள் என்று எம்பெருமானிடம் கேட்டு எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றனர். அதற்கு பிச்சைக்காரன் சம்மதித்து இரவு ஓய்வு எடுத்துவிட்டு காலையில் புறப்பட்டான். வெகு நேரம் கடந்த பின் ஒரு பெரிய மலை வந்தது. அதை கடக்க முடியாமல் இருந்த நேரத்தில் ஒரு மந்திரவாதி அங்கு வந்தார். அவர் பிச்சைக்காரனுக்கு, இந்த மலையை என் மந்திரகோல் மூலம் உன்னை கடக்க வைக்கிறேன், நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார். பிச்சைக்காரன் என்ன உதவி என்று கேட்க, மந்திரவாதி, நான் 500 ஆண்டுகளாக முக்தி அடையாமல் உள்ளேன், நீ எம்பெருமானிடம் என் முக்திக்கு என்ன வழி என்று கேட்டு சொல்ல வேண்டும் என்றார். அதற்கும் பிச்சைக்காரன் சம்மதம் தெரிவித்தான். மந்திரவாதி மலையை கடந்து பிச்சைக்காரனை விட்டு சென்றார். மீண்டும் நடக்க ஆரம்பித்தான் பிச்சைக்காரன். அப்போது ஓராறு வந்தது. இந்த ஆற்றை கடந்தால்தான் எம்பெருமான் இருக்கும் இடத்திற்கு செல்ல முடியும். ஆற்றை கடக்க என்ன செய்வது என்று நினைத்த நேரத்தில் ஆற்றில் ஒரு ஆமை வந்தது. அது பிச்சைக்காரனிடம் விசாரித்து, அதுவும் நான் உனக்கு உதவி செய்கிறேன், பதிலுக்கு நீ எம்பெருமானிடம் எனக்கு பறக்கும் சக்தி கிடைக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு சொல் என்று கூறி ஆமை ஆற்றை கடந்து பிச்சைக்காரனை அக்கறையில் விட்டது. பிச்சைக்காரனும் ஒரு வழியாக எம்பெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்தடைந்தான். எம்பெருமானை பார்த்து ஆசி பெற்றான். எம்பெருமானோ என்னிடமிருந்து உனக்கு வேண்டியதை கேள் என்றான். ஆனால் 3 கேள்விதான் கேட்க வேண்டும் என்றான். பிச்சைக்காரன் யோசனை செய்தான். நாம் 4 கேள்வி கேட்க வேண்டும், இறைவனோ 3 தான் கேட்க வேண்டும் என்றார். என்ன செய்வது என்று புரியாமல் யோசனையில் இருந்தான். சற்று நேரத்தில் ஓர் யோசனை வந்தது. நாம் பிச்சை எடுத்து நம் காலத்தை ஒட்டிவிடலாம், ஆனால் அந்த 3 பேர்களின் பிரச்சனையையாவது தீரட்டும் என்று எண்ணி 3 பேரின் பிரச்சனையை எம்பெருமானிடம் சொல்லி அதன் தீர்வையும் தெரிந்து கொண்டு திரும்பி வந்தான். முதலில் ஆமையின் கேள்விக்கு இறைவன் என்ன சொன்னார் என்று கேட்டது. அதற்கு பிச்சைக்காரன், உன் ஓட்டை நீ கழட்டி எறிந்தால் உனக்கு பறக்கும் சக்தி வரும் என்றான். உடனே ஆமை தன் ஓட்டை கழட்டி பிச்சைக்காரனிடம் கொடுத்தது விட்டு பறந்து சென்றது. அந்த ஓட்டில் பவளமும் முத்துக்களும் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். மந்திரவாதியை பார்த்து, உன் முக்திக்கு நீ செய்ய வேண்டியது அந்த மந்திரக்கோளை விட வேண்டும் என்றான். மந்திரவாதி அந்த மந்திரக்கோளை பிச்சைக்காரனிடம் கொடுத்துவிட்டு முக்தி அடைந்தார். மீண்டும் புறப்பட்டு செல்வந்தரை சந்தித்தான். செல்வந்தரிடம், உன் மகள் எப்போது அவள் மனதிற்கு பிடித்தவனை பார்க்கிறாளோ அன்று அவள் பேசுவாள் என்றான் பிச்சைக்காரன். அப்பொழுது அங்கு வந்த செல்வந்தரின் மகள், அப்பா இவர்தானே அன்றிரவு வந்தது என்று கேட்டாள். செல்வந்தர் தன் ஒரே மகளை பிச்சைக்காரனுக்கு மணமுடித்து வைத்தார். அன்று முதல் அவன் ஒரு செல்வந்தர் மற்றும் மந்திரகோல். இதை தவிர பவளம் முத்துகளும் அழகான மனைவியும் அமைந்து சந்தோஷமாக வாழ்ந்தான். இந்த கதையின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், நமக்காக கடவுளிடம் வேண்டுவதை விட பிறர் நலனுக்காக வேண்டினால் நம் துயரமும் பிறரின் துயரமும் மறைந்துவிடும். அதேபோல் கடவுள் நம் தலையில் எழுதிய விதியை அவரால் மட்டுமே மாற்றி எழுத முடியும். அடுத்த கதை. கோசல நாடு சரயு நதி பாயும் மிகச் செழிப்பான பூமி. சரயு நதிக்கரையில் உள்ள அமலாபுரம் என்ற சிற்றூரில் ராமச்சந்திர பட்டர் என்பவர் வாழ்ந்து வந்தார். இவர் 4 வேதங்களையும் கற்றறிந்தவர். கோசல நாட்டு மன்னர் இவரை தனது குருவாக கொண்டார். ஆனாலும் ராமச்சந்திர பட்டர் ஆடம்பர வாழ்வை விரும்பவில்லை. அரச குரு என்ற பதவியை தவறாக பயன்படுத்தியதே கிடையாது. தினமும் உஞ்சவிருத்தி, அதாவது பிச்சை எடுப்பது. உஞ்சவிருத்தி சென்று அதில் கிடைக்கும் உணவில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு மீதியை தன் மனைவியிடம் கொண்டு கொடுப்பார். கணவர் கொண்டு வரும் உஞ்சவிருத்தி அரிசியை இவரது மனைவி விருந்தினர்களும் விரும்பி

உண்ணும் வகையில் பக்குவமாக சமைப்பாள். ஒரு முறை இனிய பாடல்களை பாடியபடி ஊஞ்ச விருத்தி செய்தபடி வந்து கொண்டிருந்தார் ராமச்சந்திர பட்டர். இதை உப்பரிகையிலிருந்து மன்னனின் மனைவி பார்த்தாள். அவரது எளிய தோற்றத்தை கண்ட அரசி மன்னரிடம், தாங்கள் குருவாக ஏற்றிருக்கும் இந்த பெரியவரை நீங்கள் உஞ்சவிருத்தி செய்ய விடலாமா? இது மிகப்பெரிய பாவம் அல்லவா என்று கேட்டாள். அதற்கு பதிலளித்த அரசன், அவர் பெரிய மகான், ஆசைகள் இல்லாதவர், எவ்வளவு பொன்பொருள் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், எனவே என்னால் எதுவும் செய்வதற்கில்லை என்றான். எனவே அரசி அவரது மனைவிக்கு பொருட்களை அனுப்பலாமா என ஆலோசனை செய்தாள். அதன்படி பட்டாடைகள், விலையுயர்ந்த ஆபரணங்களை ராமச்சந்திர பட்டரின் மனைவியிடம் ஒப்படைக்கச் சென்றாள். அரசியை பட்டரின் மனைவி வரவேற்றாள். அவள் கொடுத்த பொருட்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள். வெளியில் சென்றிருந்த பட்டர் வீடு திரும்பினார். நடந்த விபரங்களை அறிந்தார். தன் மனைவியிடம், நீ ஏன் அரசியிடம் பொருட்களை பெற்றாய்? பணமும் காசும் கொடிய விஷம் என்பதை நீ அறியவில்லையா என்றார். மறுநாள் ஹோமம் செய்யும் போது, ஹோமத்தின் முடிவில் பூர்ணாகுதி கொடுக்கும் போது, அரசி கொடுத்த பட்டாடைகளையும் ஆபரணங்களையும் ஹோம குண்டத்தில் போட்டுவிட்டார். பட்டரின் மனைவிக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. மன்னனுக்கும் இந்த செய்தி எட்டியது. அவன் பட்டரின் வீட்டிற்கு வந்தான். பட்டரின் மனைவி கலங்கி போனாள். மன்னர் கொடுத்த பரிசு பொருட்களை ஹோமத்தியை நிட்டதால் தண்டனை கொடுப்பதற்காக அரசர் வந்துள்ளார் என்று கருதினாள். மன்னன் பட்டரிடம், என் மனைவி அளித்த பொருட்கள் தங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னதாக அறிந்தேன், அதை திருப்பித் தாருங்கள் என்றார் அரசர். உடனே ராமச்சந்திர பட்டர், அரசனிடம் நீங்கள் அளித்த பொருட்களை இன்னும் சற்று நேரத்தில் தந்துவிடுகிறேன், பொறுத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு ஹோம குண்டத்தின் முன்பு கண்மூடி தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார். சற்று நேரத்தில் குண்டத்திலிருந்து ஆடைகளும் ஆபரணங்களும் ஊற்று நீர் போல பொங்கி வெளியே வந்தது. அனைவரும் திகைத்து நின்றனர். மன்னன் பட்டரின் கால்களில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான். அந்த பொருட்களை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தனர். ராமநாமமும் ஹரிநாமமும் சொல்லியபடியே பட்டர் தன் காலத்தை கழித்தார். ஒருமுறை மாமன்னர் அசோகர் குடிமைப் பணிகளை பார்வையிட்டு அரண்மனை திரும்பிக் கொண்டிருந்தார். போரே வேண்டாம், போரே மன்னனின் தொழில் என்றிருந்த அவர் புத்தரின் பாதையில் அன்பு வழி போதும் என மனதளவில் மாற்றமடைந்திருந்த நேரம். இப்போது அவருக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த ஒரு வயோதிக துறவியும் அவரது சீடர்களும் மன்னருக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றனர். அசோகரின் பார்வை ஒதுங்கி நின்ற துறவி மீது பட்டது. உடனே தமது ரதத்தை நிறுத்திவிட்டு இறங்கிச் சென்று புத்த பிக்ஷுவின் காலில் நெடுஞ்சாண்கிடையாக விழுந்தார். அவரது முடி துறவியின் காலில் பட்டது. ஒரு புன்னகையுடன் துறவி தமது கைகளை உயர்த்தி மன்னனை ஆசீர்வதித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த அமைச்சருக்கு ஒரே சங்கடம். எத்தனை பெரிய ராஜ்யத்தின் அதிபதி, உலகமே வியக்கும் ஒரு பேரரசன், போயும் போயும் இந்த பரதேசியின் காலில் விழுந்து முடியை வேறு காலில் பட வைத்து விட்டாரே என்று நினைத்து உள்ளுக்குள் கொஞ்சம் கோபமும் எரிச்சலும் அடைந்தார். அரண்மனை சென்றதுமே அசோகரிடம் தனது வருத்தத்தை வெளிப்படுத்தினார். அமைச்சரின் பேச்சை கேட்ட மன்னர் சிரித்தார். ஆனால் அமைச்சரின் கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. அவரிடமிருந்து ஒரு விசித்திர உத்தரவு வந்தது அமைச்சருக்கு. மந்திரியாரே, ஓர் ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை மற்றும் ஒரு மனிதத்தலை, மூன்றும் எனக்கு உடனே வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் மன்னன். நாம் சொன்னதென்ன, இவர் உத்தரவென்ன என்ற திகைப்புடன் கட்டளையை சிரமேற்கொண்டு ஏவல் ஆட்களை நாடெங்கும் அனுப்பினார். ஆட்டுத்தலைக்கு அதிகம் கஷ்டப்படவில்லை, கறிக்கடையில் கிடைத்துவிட்டது. புலித்தலைக்கு ரொம்பவே அலைய வேண்டி வந்தது. கடைசியில் ஒரு வேட்டைக்காரனிடம் அது கிடைத்தது. ஆனால் மனிதத்தலை, உயிரோடு இருப்பவனை வெட்டி தலையை எடுத்தால் அது கொலை, என்ன செய்யலாம் என யோசித்த போது வழியில் ஒரு சுடுகாடு தென்பட்டது. அங்கே புதைக்க கொண்டு வந்த ஒரு பிணத்தில் தலையை எடுத்துக் கொண்டனர். மன்னரிடம் கொண்டு போனார்கள். மூன்று தலைகளையும் பார்த்த அசோக மன்னர் தன் அமைச்சரிடம், சரி, இம்மூன்றையும் சந்தையில் விற்று பொருளாக்கி வாருங்கள் என்றார். மன்னரின் கட்டளைப்படி சந்தைக்குச் சென்றவர்களுக்கு ஆட்டுத்தலையை விற்பதில் எந்த சிக்கலும் இல்லை. பதிலுக்கு பண்டமும் கிடைத்தது. புலியின் தலையை வாங்க யாருமாறு முன் வரவில்லை. பலரும் அதை வேடிக்கைதான் பார்த்தார்கள். கடைசியில் ஒரு பணக்காரர் தன் வேட்டை மாளிகையை அலங்கரிக்க அதை நல்ல விலை கொடுத்து வாங்கிக் கொண்டார். இப்போது மனித தலைதான் மிச்சம் இருந்தது. அதை பார்க்கவே யாரும் விரும்பவில்லை. அருவறுத்து ஓடினர். வேறு வழியின்றி மனித தலையுடன் அரண்மனைக்கே திரும்பினர் ஏவலாட்கள். மன்னரிடம் போய் விவரத்தை சொன்னார் அமைச்சர். அப்படியா, சரி, யாரிடமாவது இலவசமாக கொடுத்துவிட்டு வந்துவிடுங்கள் என்றார் மன்னர். ஒரு நாளெல்லாம் அலைந்தும் இலவசமாக கூட அதனை பெற்றுக்கொள்ள யாருமே முன்வரவில்லை.

விஷயத்தை கேட்ட அசோக மன்னர் புன்சிரிப்புடன் இப்படி கூறினார். மந்திரியாரே, நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன என்றார். அமைச்சர் மௌனம் காத்தார். மனிதனின் உயிர் போய்விட்டால் இந்த உடம்புக்கு மரியாதை ஏது? சக மனிதன்தானே, வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? ஆனால் நடைமுறையில் இலவசமாக கொடுத்தாலும் அறுவறுத்து விடுகிறார்கள். இதை யாரும் தொடக்கூட மாட்டார்கள். இருந்தும் இந்த உடம்பு உயிரும் துடிப்புமாக உள்ளபோது என்ன ஆட்டமாடுகிறது? செத்த பின்பு நமக்கு மதிப்பில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் உடலில் உயிர் இருக்கும்போது தம்மிடம் எதுவும் இல்லை என்றுணர்ந்தவர்கள்தான் ஞானிகள். அத்தகைய ஞானிகளை விழுந்து வணங்குவதே ஞானத்தை பெறும் முதல் வழி என்றார். அமைச்சர் தலை கவிழ்ந்து நின்றார். கண்ணன் என்னும் குழந்தை, பிறவியிலே கண் பார்வை இழந்தவர் சூர்தாசர். இளம் வயதில் கிருஷ்ண பஜனை பாடல்களை கேட்ட அவர் கண்ணன் எப்படி இருப்பார் என பாடியவர்களிடம் விசாரித்தார். கண்ணன் சிறு குழந்தை, கருநீல நிறத்தில் இருப்பான். அவன் புன்னகை முகத்தை பார்த்தாலே நம் கவலைகள் மறைந்துவிடும். தன் கையில் புல்லாங்குழல் வைத்துக் கொண்டு அந்த இசையால் இந்த உலகத்தை இயங்கச் செய்பவன் என வர்ணித்தார் பாடகர். அன்று முதல் கண்ணனை தன் மனக்கண்ணில் பார்க்க ஆரம்பித்தார் சூர்தாசர். கண்ணனை போற்றி பாடல்கள் பாடினார். அந்த கீர்த்தனைகள் நாடு முழுவதும் புகழ் பெற ஆரம்பித்தன. ராமபக்தரான துளசிதாசர் ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்தார். சூர்தாசரின் கீர்த்தனைகளை கேட்டு தன்னையே மறந்தார் துளசிதாசர். சூர்தாசரை பாராட்டியவர், இனி இருவரும் இணைந்து கீர்த்தனைகளை பாடுவோம் என அவரை தன்னுடன் அழைத்து சென்றார் துளசிதாசர். அன்றிலிருந்து இருவரும் தினமும் கண்ணன் கோவிலுக்கு சென்று அவனது கீர்த்தனைகளை பாடி வந்தனர். ஒரு நாள் அவர்கள் இப்படி செல்லும்போது ஊர் மக்கள் பயத்துடன் ஓடி வந்து கொண்டிருந்தனர். என்ன ஆனது என விசாரித்தார் துளசிதாசர். மதம் பிடித்த யானை ஆக்ரோஷமாக வந்து பலரை மிதித்து கொன்றுவிட்டது. அதனால்தான் எல்லாரும் ஓடுகிறோம். நீங்களும் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள் என்றனர் ஊர் மக்கள். மதம் பிடித்த யானை எப்படி இருக்கும் என விசாரித்து அறிந்து கலங்கினார் சூர்தாசர். அவரை தேற்றி, நமக்குள் கண்ணன் இருக்கும்போது என்ன கவலை என கூறி கண்ணனை நினைத்து தியானித்தார் துளசிதாசர். மதம் கொண்ட யானை அவர் அருகே வந்து நின்றது. தியானத்தில் இருந்த துளசிதாசரை பணிந்து வணங்கி வந்த வழியே அமைதியாக திரும்பி சென்றது. சற்று நேரத்தில் தியானம் கலைந்து கண் திறந்து பார்த்தார் துளசிதாசர். மக்கள் அனைவரும் அவரை வணங்கி நடந்ததை கூறினர். அதை கேட்டு, எல்லாம் கண்ணன் செயல், அவனை வணங்குங்கள் என்றார் துளசிதாசர். சூர்தாசரை காணாமல் அவரை தேடிய போது அவர் ஒரு மரத்தின் மறைவில் இரண்டு கைகளையும் தன் நெஞ்சில் வைத்து நடுக்கத்துடன் நின்றிருப்பதை கண்டார் துளசிதாசர். நம்மைப் போலவே சூர்தாசரும் கிருஷ்ண பக்தர்தானே, பிறகு ஏன் அவர் யானைக்கு பயப்பட வேண்டும் என்ற சந்தேகம் துளசிதாசருக்கு எழுந்தது. சூர்தாசரை கைப்பிடித்து அழைத்து வந்து நடந்ததை கூறி தன் சந்தேகத்தையும் கேட்டான். துளசிதாசரே, நீங்கள் மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர்தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். உங்கள் மனதில் இருக்கும் கண்ணன் இளமையானவன், வலிமையானவன். மத யானையை அவன் விரட்டி விடுவான். ஆனால் பார்வையற்ற என் மனக்கண்ணில் உள்ள கண்ணன் சிறு குழந்தை. இந்த குழந்தை கண்ணன் அந்த மத யானையை பார்த்து பயந்து விட்டால் என்னாவது? அதனால்தான் என் இரு கைகளையும் நெஞ்சில் வைத்து யானையை அவன் பார்ப்பதை மறைத்து கொண்டேன் என பணிவுடன் சொன்னார் சூர்தாசர். இதை கேட்டு, இதுதான் உண்மையான பக்தி என ஆனந்த கண்ணீர் வடித்தார் துளசிதாசர். கர்ம கணக்கு. ஒரு புகழ்பெற்ற கோவிலில் பணியாள் ஒருவர் இருந்தார். கோவிலை பெருக்கி சுத்தம் செய்வதுதான் அவரது பணி. அதை குறைவின்றி செவ்வனே செய்து வந்தார். கோவில் மற்றும் தன் வீடு இரண்டும் தான் அவரது உலகம். இதை தவிர வேறொன்றும் தெரியாது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறைவனை தரிசனம் செய்த வண்ணம் இருந்தனர். இறைவன் இப்படி எல்லா நேரமும் நின்று கொண்டே இருக்கிறானே, அவனுக்கு சோர்வாக இருக்காதா என்று எண்ணிய அவர் ஒரு நாள் இறைவனிடம், எல்லா நேரமும் இப்படி நின்று கொண்டே இருக்கிறாயே, உனக்கு பதிலாக நான் வேண்டுமானால் ஒரு நாள் நிற்கிறேன், நீ சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறாயா என்று கள்ளம் கபடமில்லாமல் கேட்க, அதற்கு பதிலளித்த இறைவன், எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பதிலாக நீ நிற்கலாம், ஆனால் ஒரு முக்கிய நிபந்தனை, நீ என்னைப் போலவே அசையாமல் நிற்க வேண்டும். வருபவர்களை பார்த்து புன்முறுவலுடன் ஆசி வழங்கினால் போது. யார் என்ன சொன்னாலும் கேட்டாலும் நீ பதில் சொல்லக்கூடாது. நீ ஒரு சாமி விக்கிரகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. என் மீது நம்பிக்கை வைத்து அசையாது நின்றாலே போதுமானது என்று கூற அதற்கு அந்த பணியாள் ஒப்புக்கொண்டார். அடுத்த நாள் இறைவனைப் போலவே அலங்காரம் செய்து கொண்டு கோவில் கர்ப்ப கிரகத்தில்

இவர் நிற்க, இறைவனோ இவரைப் போல தோற்றத்தை ஏற்று கோவிலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து வந்தான். முதலில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன் வந்தான். தன் வியாபாரம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு ஒரு மிகப்பெரிய தொகையை உண்டியலில் காணிக்கையாக போட்டான். செல்லும் போது தவறுதலாக தனது பணப்பையை அங்கு தவறவிட்டு விடுகிறான். இதை கர்ப்ப கிரகத்தில் இறைவன் வேடத்தில் நின்று கொண்டிருக்கும் நம் மனித கடவுள் பார்க்கிறார். ஆனால் இறைவனின் நிபந்தனைப்படி அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை. அப்படியே அசையாது நிற்கிறார். சற்று நேரம் கழித்து ஒரு பரம ஏழை அங்கு வந்தான். அவனிடம் உண்டியலில் போட ஒரே ஒரு ரூபாய் மட்டுமே இருந்தது. என்னால் இது மட்டும்தான் உனக்கு தர முடிந்தது. என்னை மன்னித்து விடு இறைவா, என்றும் போல என்னை ரட்சிக்க வேண்டும். எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அடிப்படை தேவைகள் கூட கிடைப்பது கஷ்டமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் உன்னிடமே விட்டு விடுகிறேன். நீயாக பார்த்து ஏதாவது எனக்கு ஒரு வழி சொல் என்று மனமுருக கண்களை மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்து கொண்டான். சில வினாடிகள் கழித்து கண்ணை திறந்தவனுக்கு எதிரே அந்த செல்வந்தன் தவறவிட்ட பணப்பை கண்ணில் பட்டது. உள்ளே பணத்தை தவிர தங்க காசுகளும் சில வைரங்களும் கூட இருந்தன. இறைவன் தனக்கே தன் பிரார்த்தனைக்கு செவிமெடுத்து அதை அளித்திருக்கிறான் என்று எண்ணி அப்பாவித்தனமாக அதை எடுத்துக்கொள்கிறான். இறைவன் வேடத்தில் நின்று கொண்டிருந்த அந்த சேவகரால் இப்போதும் எதுவும் சொல்ல முடியவில்லை. அதே புன்சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து ஒரு கப்பல் வியாபாரி வந்தான். ஒரு நீண்ட தூர பயணமாக கப்பலில் அன்று அவன் செல்லவிருப்பதால் இறைவனை தரிசித்து அவர் ஆசி பெற வேண்டி வந்தான். இறைவனிடம் பிரார்த்தனை செய்தான். அந்த நேரம் பார்த்து பணப்பையை தொலைத்த செல்வந்தன் காவலர்களுடன் திரும்ப கோவிலுக்கு வந்தான். அங்கு கப்பல் வியாபாரி பிரார்த்தனை செய்வதை பார்த்து, இவர்தான் என் பணப்பையை எடுத்திருக்க வேண்டும், இவரை பிடித்து விசாரியுங்கள் என்று காவலர்களிடம் கூற, காவலர்களும் அந்த கப்பல் வியாபாரியை பிடித்து செல்கிறார்கள். இறைவா, என் பணத்தை அபகரித்தவரை அடையாளம் காட்டியமைக்கு நன்றி என்று அந்த செல்வந்தன் இறைவனை பார்த்து நன்றி கூறிவிட்டு செல்ல, நம் மனித கடவுள் உடனே இறைவனை நினைத்துக் கொள்கிறார். இது நியாயமா? அப்பாவி ஒருவன் தண்டிக்கப்படலாமா? இனியும் என்னால் சும்மா இருக்க முடியாது என்று கூறி, கப்பல் வியாபாரி திருடவில்லை, தவறு அவர் மீதில்லை என்று இறைவன் வேடத்தில் நின்றிருந்த நம் பணியால் நடந்த உண்மைகளை அனைவிடமும் சொல்கிறார். உடனே செல்வந்தரும் கப்பல் வியாபாரி இருவரும் நெகிழ்ந்து போய் உண்மையை கூறியமைக்கு இறைவனிடம் நன்றி சொல்லிவிட்டு செல்கின்றனர். இரவு வருகிறது. கோவில் நடை சாத்தப்படுகிறது. இறைவன் வருகிறார். மூலஸ்தானத்தில் நின்று கொண்டிருந்த நம் பணியாளிடம் இன்றைய பொழுது எப்படி இருந்தது என்று கேட்கிறார். மிகவும் கடினமாக இருந்தது. உன் வேலை எத்தனை கஷ்டம் என்பதை புரிந்து கொண்டேன். ஆனால் ஒரு நல்ல காரியம் செய்தேன் என்று காலை கோவிலில் நடந்ததை கூறினார். இறைவனோ இதே கேட்டவுடன் மிகவும் அதிருப்தி அடைந்தான். என்னடா இது, நம்மை பாராட்டுவான் என்று நினைத்தால் இப்படி கோபித்துக் கொள்கிறானே என்று பணியாள் துணுக்குற்றான். நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தப்படி நீ ஏன் நடந்து கொள்ளவில்லை? என்ன நடந்தாலும் பேசக்கூடாது, அசையக்கூடாது என்ற என் நிபந்தனைகளை நீ ஏன் மீறினாய்? உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை. இங்கு வருபவர்களது மனநிலையை அறியாதவனா நான்? இறைவன் தொடர்ந்து பேசலானான். செல்வந்தன் அளித்த காணிக்கை தவறான வழியில் சம்பாதித்தது. அது அவனிடத்தில் மொத்தமாக உள்ள செல்வத்தில் ஒரு சிறு துளிதான். ஒரு துளியை எனக்கு காணிக்கையாக அளித்துவிட்டு நான் பதிலுக்கு அவனுக்கு எண்ணற்றவைகளை தர வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். ஆனால் அந்த ஏழை கொடுத்ததோ அவனிடம் எஞ்சியிருந்திருந்த ஒரே ஒரு ரூபாய்தான். இருப்பினும் என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை வணங்க வந்தான். அன்போடு அதை கொடுத்தான். இந்த சம்பவத்தில் கப்பல் வியாபாரியின் தவறு எதுவும் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு அவன் திட்டமிட்டபடி கப்பல் பயணம் செய்தால் விபத்தை சந்திக்க நேரிடும். புயலில் தாக்குண்டு அவனும் அவன் கப்பலும் காணாமல் போயிருப்பார்கள். அதிலிருந்து அவனை காக்கவே அவனை தற்காலிகமாக திருட்டு பட்டம் சுமக்க செய்து சிறைக்கு அனுப்ப நினைத்தேன். அந்த ஏழைக்கு அந்த பணமுடிப்பு போய் சேர வேண்டியது சரிதான். அவன் அதை நான் கொடுத்ததாக எண்ணி போற்றுவான். இதன் மூலம் அந்த செல்வந்தனின் கர்மா ஓரளவாவது குறைக்கப்படும். அவன் பாவ பலன்கள் துளியாவது குறையும். இப்படி ஒரே நேரத்தில் அனைவரையும் நான் ரட்சிக்க நினைத்தேன். ஆனால் நீயோ என் எண்ணங்களெல்லாம் உனக்கு தெரியும் என்று நினைத்து உன் எண்ணங்களை செயல்படுத்தி அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டாய் என்றான் இறைவன் கோபத்துடன். சேவகன் இறைவனின் கால்களில் விழுந்து தன் தவறுக்கு மன்னிக்க வேண்டினான். இப்போது புரிந்துகொள், நான் செய்யும் அனைத்திற்கும் காரணம் இருக்கும். அது ஒவ்வொன்றையும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களின் நலம் வேண்டியே நான் ஒவ்வொரு பொழுதையும் கழிக்கிறேன். அவர்களது கர்மாவின்படி பலன்களை அளிக்கிறேன். நான் கொடுப்பதிலும் கருணை இருக்கிறது, கொடுக்க மறுப்பதிலும் கருணை இருக்கிறது என்றான் இறைவன் புன்னகைத்தபடி. நம் வாழ்வில் இப்படித்தான்.
நம்மை

சுற்றி நடக்கும் பல சம்பவங்களுக்கு காரணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இறைவன் ஒவ்வொன்றிலும் ஒரு காரணத்தை ஒழித்து வைத்திருப்பான். அதை கண்டுபிடிப்பதில்தான் அனைவரும் வேறுபடுகின்றனர். எதையும் எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தையும் இறைவனிடம் எப்போதும் வேண்டுவோம். இப்போதைய தேவை அதுதான். அதேபோல நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையின் போதும் மனம் தளராத இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து எல்லாம் நமது நன்மைக்கே என்ற பக்குவத்தை நாம் வளர்த்து கொண்டால் எப்பேற்பட்ட சோதனைகளும் சாதனைகளாகிவிடும். எந்த துரோகமும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. மறக்காமல் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கமெண்ட் பண்ணுங்க.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7:06. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270333491. மீண்டும் 8270333491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா?

அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது நேர் சொந்தங்களே. ஒரு தொழிலான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம் வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் இணைமைக்கு நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? ஏதோ இருக்கிறீர்கள், நானும் அப்படியே இருக்கிறேன். குறுங்கள் உங்கள் விருப்ப பாடல் அழகான ஒரு பாடல் இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி. கரூர் வெங்கமேடு காந்தி நகர் சாந்தி அவரின் விருப்பத்திற்காக

0: அழகாக ஒளிச்சென்ற அந்த பாடல் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்தில் அந்த பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் கரூர் வெங்கமேடு காந்தி நகர் சாந்தி அவர்கள் விருப்பத்திற்காக அந்த அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது.
1: மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம்.
0: நிச்சயமாக எனக்கு தெரியும் யார் என்று, நேயர்களுக்கு சொல்லிவிடுங்கள்.
1: திருவாரூர் மாவட்டம் பிரியூர் சதாகவுடன்.
0: ஆசிரியர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்
1: இன்று மனிதநேய மிக்க ஒரு மகத்துவர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாள். மன்மோகொண்ட வித்தகர், எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்டுபவர், பாராட்டுபவர், உதவிக்காலம் கொண்டு எல்லாருக்கும் செய்பவர். அவருடைய நினைவாக எனக்கு ஒரு பாடல் அகல் விளக்கு படத்தில் இருந்து.
0: அகல் விளக்கு அவருடைய படம் ஐயா?
1: அவருடைய படம்
0: எனக்கு தெரியாது.

0: இப்பொழுது தெரிந்து கொண்டேன். அந்த படத்திலிருந்து
1: ஒரு படம்
0: ஐயா, நிச்சயமாக ஏதோ வருகிறது. கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா, நன்றி. கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி, நன்றி ஐயா. பாடல கொடுங்க.
0: நன்றி,
1: நன்றி.
0: திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பில்லூர் சதா கோதுமன் ஆசிரியர் ஐயாவின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் தேர்வு செய்திருந்தார். அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து.

0: என்ன ஒரு அருமையான ஒரு பாடல். நீ கண்ணில் வாழும் மன்னன் தானே என்று அகல் விளக்கு என்ற திரைப்படத்திலிருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வந்த படம். அவருக்கான ஒரு பாடல் அந்த காலத்திலே அழகாக எழுதியிருக்கிறார்கள். அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல், இதுவரை கேட்டறியாத பாடல். இந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் நன்னிலமட்டம் பில்லூர் சதா கௌதமன் ஆசிரியர் ஐயா விருப்பத்திற்காக ஒளி சென்றது. அவருக்கு இதயம் கடிந்த நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. மற்றற்று மகிழ்ச்சி, சிறப்பான ஒரு பாடல் உங்களால் நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: நான் நெல்லை மாவட்டம் புதுக்குடியில் சேர்ந்த கற்பகவல்லி ஜெயந்தன் பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமா இருக்கேன். இங்கே அங்கே எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் அனைவரும் நலம், அனைவரும் நலமாக இருக்கிறோம்.
1: ரொம்ப நல்லதுங்க சார்.
0: கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு வந்து இன்னைக்கு விஜயகாந்த் ஐயாவின் பிறந்த நாளை ஒட்டி உழவன் மகன் படத்திலிருந்து உன்னை தினம் தேடும் தலைவன் இந்த பாட்டு வைங்க சார்.
0: அழகான ஒரு பாடல், எனக்கு பிடித்த பாடல், இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி
1: நன்றிங்க சார்.
0: நெல்லை புதுக்குடி பகுதியிலிருந்து கற்பகவல்லி அவர்கள் விருப்பத்திற்காக

0: அட்டகாசமான ஒரு பாடல், உற்சாகமான பாடல் ஒலித்தென்றது. உழவன் மகன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம், நெல்லை மாவட்டம் புதுக்குடி கற்பக வள்ளி அவர்களின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலித்தென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 7:31. இந்த நிமிடத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம்.
1: சந்தனம் வணக்கம் காடு, சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியோட. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: அருமையா இருக்குங்க, மகிழ்ச்சி கேட்டுருக்கேன். சூப்பர் பாட்டு.
0: ஆமாம் ஐயா, நிச்சயம்.
1: உழவன் மகள் இருந்து உன்னை தினம் தேடும் தலைவன்.
0: ஆமாம் ஐயா.
1: துணி விருந்தால் ஆட முடியும், துணை இருந்தால் பாட முடியும்.
0: அழகான வரிகள் ஐயா, அருமை அருமை.
1: எதுவுமே துணி இல்லைன்னா யாரும் இல்லை, மனிதர் குலத்திற்கு மட்டும். பறவைகளின் சிறகுடித்தால் யார்கள் குறுக்க குறுக்க பேசுறாங்க
0: அப்படி இருங்க ஐயா.
1: அதாவது பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கு மட்டும்தான் உடல்நலம் சரியில்லைனா கூட துணை தேவை. ஐந்தறிவு படித்த பறவைகள் தனது ஒரு இறக்கையில் பழுதடைந்தாலும் கூட தானாக பறக்க முயற்சிக்கிறது துணை இல்லாமல். நான் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் சிங்காநல்லூர்ல இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு
0: போயிருந்தேன்.
1: ஒரு பெண்ணாய், அறிவில் 5,
0: அறிவில்
1: பிறப்பில் நாய், அறிவில் 5 பிறப்பில் நாய் என்று அழைக்கப்படுகிறது.
0: 3 காலம்தான்
1: அது தன் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து குட்டிகளை ஈன்று அந்த 3 காலத்திலேயே குட்டிகளை பராமரிக்கிறது.
0: சிறப்பு.
1: மனுஷனுக்கு போன வாரம் புதன்கிழமை ஆக்சிடென்ட் ஆச்சு, பொண்டாட்டி வரைக்கும் துணை தேவைப்படுது எனக்கு. ஐந்தறிவு படித்து அது உன்னே துணை இல்லாம அந்த கண்குள்ள காட்சி நான் என் மனைவி சொன்னேன். இது வந்து சரித்திரத்தில் இடம்பெறக்கூடியதுங்க ஐயா. உண்மையிலேயே விலங்கினங்களுக்கு ஒரு கால் கை ஊனம் இருந்தாலும் கூட அதுகள் வந்து அது எவ்வளவு இறைவன் கொடுத்துக்கா மாட்டீங்க, அந்த பராமரிப்புக்கு கூடிய அன்பு. மனிதனுக்கு மட்டும்தாங்க துணை தேடுது, ஒரு அடிபட்டுனா தூக்கி விடணும், எழுந்திருக்கணும் அப்படின்னு. விலங்குகளுக்கு எல்லா ஆற்றலையும் இறைவன் கொடுத்திருக்கான் பாத்தீங்களா?
0: ஆமா ஐயா,
1: அதுதான் எனக்கு வந்து இன்னைக்கு கண்குள்ள காட்சியா இருந்தது. நான் அப்படியே ரசிச்சு உட்காந்துருந்தேன். சிங்காநல்லூர்ல வந்து உட்காந்துக்கு போது மேல பெரிய விமானம் பறக்குது, ஆனா அந்த என்னுடைய கவனமெல்லாம் அந்த நாய் மேலதான் இருந்தது. அவ்வளவு ஒரு தன் குட்டிகளை வந்து எவ்வளவு 3 காலில் ஒவ்வொன்றும் ஓடுனா தன் ரோட்டு பக்கம் போச்சுன்னா வாயில கடிச்சு எடுத்துட்டு போய் உட்கார வைக்க தெரியுங்களா அந்த பக்கம் தன்னோட இடத்துக்கு. அந்த பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வியப்பா இருந்தது. போட்டா பிடிக்கலாம் இருந்தேன், வேண்டாம் கம்ப்யூட்டர் நீ கம் வீடியோ எல்லாம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி என் மனைவி தெரிஞ்சிட்டாங்க. சரி விடுங்க, நம்ம மனித குணம் இயல்பு அதுதான் இல்லைங்களா. பாடல் படம் தாய்நாடு பாடல். ஒரு முல்லை பூ வீடம் கொஞ்சம் பூ மனம் தஞ்சம் ஆனது கண்ணார் சிறு பிள்ளை பூ முகம் வாடினா தஞ்சம் ஆகுது கண்ணார். இந்த பாடல் சொல்லுங்க.
0: நிச்சயமாக ஐயா, இதை கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா.
0: ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயாரின் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல். தாய்நாடு திரைப்படத்திலிருந்து இது

0: ஒளிச்சென்ற அந்த பாடல் தாய்நாடு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது விரும்பிய நேயர் சொந்தம். ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயர் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: நிகழ்ச்சியின் தங்களின் தொகுப்பில் முகத்திலே அழகிருக்கும், முல்லையில் மனம் இருக்கும், மொத்தத்தில் அழகிருக்கும் ஐயா, நீங்கள் பொழிகின்ற வார்த்தைகள் பகைவரையும் சிரிக்க வைப்பீர், பாம்பையும் மயக்கி வைப்பீர், வாழ்நாள் எல்லாம் உறவுகளின் நெஞ்சில் நீங்கள் நிறைந்திருப்பீர் ஐயா.
0: நன்றி ஐயா, ஆனால் நீங்கள் முதலில் சொன்னதெல்லாம் தவறு ஐயா.
1: அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது சார், உள்ள அது அங்க அழகில்லாத உள்ள
0: தெளிவா இருக்காரு, அதே பெரிய அழகு சார்.
1: நிச்சயமா சார், உள்ள தெளிவா இருந்தா அதை விட அழகு வேற எதுவும் கிடையாது சார். அதாவது இன்னைக்கு வந்து விஜய், நம்முடைய புரட்சி கலைஞருடைய இன்னைக்கு பிறந்த நாள். அது வாழ்ந்தவர் கூடி மறைந்தவர் கூடி மக்களின் மனதில் நிற்பவர் யாருன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆருக்கு பிறகு
0: இன்னைக்கு
1: போற்றி அதை வாடி வழங்கிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார். ஆரம்பத்திலே இருந்து அவர் இறப்பு வர புள்ளி விட்டு பட்டியலா சொல்லனா ரெண்டு நாளுக்கு வேணும், சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு. அவருடைய நினைவாக திருமூர்த்திங்கிற படத்தில இருந்து நம்ம தலைவனுக்கு புரட்சி கலைஞனுக்கு பின்னால நாங்க இருப்போம் ஒரு பாடல் கொடுங்க.
0: நிச்சயமாக ஐயா, கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி சார, நன்றி.
0: குமரி மாவட்டம் இரணில் ஜெகதீஷ் ஐயர் விருப்பத்திற்காக

0: ஒலிச்சென்ற அந்த பாடல் திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள் வாழ்த்துக்களையே. அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி. சபரி ஒளி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யாரும் இருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஏனோ
0: தெரியவில்லை. இதற்குத்தான் மரம் நட வேண்டும், மலையை குடையக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஐயா. இது
1: எதுவும்
0: தடுப்பதற்கு இல்லாமல் மேக கூட்டங்கள் சென்று கொண்டே இருக்கிறது மழை பெய்யாமல்.
1: அது ரொம்ப முக்கியம் ஐயா, காலத்தின் கட்டாயம் மழை பெய்யும்.
0: ஆனா என்னை பார்த்து கூட மழை வரலையா என் தெரியலையா?
1: நீங்க வரையா, நீங்க என்ன செய்யுங்க, நல்ல தூய உள்ள மாச்சு நீங்க.
0: அப்படி இல்லையா, மரம் மாதிரி வளர்ந்துக்கிறேன்றாங்களே ஐயா, அப்படியும் மழை வரலையா ஐயா?
1: அப்படி சொல்ல வரீங்க, அவ்வளவு உயரமா இருக்கிறீங்கன்னு.
0: அப்படியும் மழை வரலையா, அதுக்காக சொன்ன ஐயா.
1: சூப்பர் ஐயா, சூப்பர், மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: சொல்லுங்களை ஐயா, உங்கள் பாடல்.
1: ஐயா, இன்று வந்து ஜெயம் இந்த திரைப்படத்திலிருந்து ரவி மோகன் அவர்களுடைய நடிப்பில் சதா அவர்களுடன் இணைந்து திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா, அருமையான ஒரு அடித்தடி பாடல். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சபரி உறவுகள் வித்துக்கள் அணியம்மா பாலச்சந்திர அப்பாவையும் இணைத்துக் கொண்டு கேட்போம் என்று கூறிக்கொண்டு

0: சுகமாக வாழும்போதே துக்கத்தையும் பழகிக்கொள். ஏனென்றால் வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வரும். மூங்கே கலை கூத்தாடியின் காலில் மிதிப்படுகிறது. இளமையில் வளைந்த மூங்கே அலையில் தூவப்படும் சில விதைகளே பல ஆயிரம் மடங்கு பயிர்களை திருப்பி தருகின்றன. அதை போலவே ஒருவர் செய்யும் நன்மையும் தீயமையும் அவர்கள் செய்யத்திற்கு ஏற்ற வகையே பல மடங்காய் பெருகி அவரிடமே திரும்பி வந்து சேரும். திருப்தி என்பது மனநிறைவு. கிடைத்த பொருளை கொண்டு இதுவாவது கிடைத்ததே என்று திருப்தி அடைவதே அறிவுடைமை ஆகும்.
1: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா விருப்பத்திற்காக திருவிழான்னு வந்தா கோவில் வருவாளா வரமாட்டாளா தெரியவில்லையே, பார்ப்போம்.
2: Calm your mind with chakra-based meditation wellness.
3: ஏன்டா அழுகிற?
4: அவளை காணுமேடா.
3: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
4: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லை.

0: கலகலப்பான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயர் நிரூபித்திருக்காங்க அந்த பாடலை கேட்டு மருந்தும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைந்து சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், சோழிச்சேலிருந்து தேன்மொழி முருகன் பேசுகிறேன்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி. இணைப்பிலிருந்து மிக்க நன்றி. குறுங்கள், உங்கள் விருப்ப பாடல்.
1: எனது விருப்ப பாடல் ராஜரிஷி படத்திலிருந்து ஒரு சிவன் பாடல்.
0: நிச்சயமாக கேட்டு பிரதோஷத்தை முன்னிட்டு அழகான ஒரு பாடல் இது வருகிறது, கேட்டு மகிழ்வோம். நன்றி. தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காக ராஜரிஷி திரைப்படத்திலிருந்து

ஆணனே சரணம், உமையவள் தலைவனே சரணம், உலகத்து முதல்வனே சரணம், திருமேனி திரியாக எரிகே இறைவா உன் அருளானை இடுகே, தவமான தவம் இங்கு புரிகே, சிவமேனின் கருணைகள் பொழிகே, ஹரஹர சிவ சிவ சிவ சிவ ஹரஹர மறைதொழும் இறையவன் அடியவன் தினியவன் சிவனே, அழைத்ததும் உடம்பு வந்து அழைக்கலம் கொடுக்கின்றாரனே, எனக்கு ஒரு கதி இல்லை உனை என்று விதி இல்லை இறைவா, கரிசனம் பிறக்கட்டும் தரி

0: ஒழித்த அந்த ஒரு பரவசமான பாடல், ஆக்ரோஷமான பாடல், ராஜ ரிஷி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்தது விரும்பிய நேர் சொந்தம். தென்காசி மாவட்டம் சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் உற்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களுக்கு நெஞ்ச நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: கரூர் கங்கனாவிலிருந்து சேகரன் ஐயா.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி. குறுங்கள், உங்கள் விருப்ப பாடல்?
1: குயிலே கவி குயிலே பாட்டு, கவி குயில் படத்திலிருந்து.
0: அழகான ஒரு பாடல், இதோ கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா. கரூர் தங்கநகர் சேகர் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக

0: கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு அட்டகாசமான ஒரு பாடல் ஒலிக்கின்றது. விரும்பிய நேர் சொந்தம் கரூர் தங்கநகர் சேகர் ஐயர் நிருபத்தில் அந்த பாடல் ஒலிச்சென்றது. கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:06. இந்த நிமிடத்தில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா, கரூர் தங்கநகர்
0: என்ன பேர் ஐயா? முத்து ஐயா. முத்து, வணக்கம். வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி குறுங்களையா, உங்கள் விருப்ப பாடல், உங்கள் விருப்ப பாடல். அழகு அழகான ஒரு பாடல் ஐயா, கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா, நன்றி. பரவாயில்லைங்க ஐயா.
1: சரிங்க ஐயா.
0: நானே நானா என்ற ஒரு அழகான ஒரு பாடலை கரூர் வெங்கமேடு காந்தி நகர் முத்து ஐயார் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல் வாணி ஜெயராம் அம்மா குரலில் என்று நினைக்கிறேன். எனக்கு அவ்வளவு தெரியாது. சிறப்பு இதோ கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே.

0: ஒழித்துச் சென்ற அந்த அழகான ஒரு பாடல், அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடல் ஒழித்துச் சென்றது விரும்பிய நேயர் சொந்தம். கரூர் வெங்கமேடு காந்தி நகர் முத்து ஐயாரின் விருப்பத்தில் அந்த பாடல் ஒழித்துச் சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வளமை வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேயர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா. ஒரு சிறிய இடுகளுக்கு பின் மீண்டும் என்னை கோவை மாவட்டம் சின்ன தடாகம் போய் காலை நேரம் சென்று எம் மருதாசலம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள், எங்கு சென்றீர்கள்?
1: நான் நலமாக இருக்கிறேன் ஐயா. பணி நிமிஷம் கொஞ்சம் தாமதமாக வர வேண்டியதா இருந்தது.
0: ஓ சரிங்க, சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. இப்போ உங்கள் பணம் மகிழ்ச்சி. கேளுங்களே ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு வந்து ஆணையர் படத்திலிருந்து முத்து முத்து தேரோட்டம்.
0: முத்து முத்து தேரோட்டம்,
1: ஆமாங்க ஐயா. வாணிவேரம் பாடின பாடல் ஐயா.
0: உங்கள் வீட்டில் ஆணிவர் யாரு ஐயா?
1: என்னங்க ஐயா? எங்கள் வீட்டில் ஆணிவர் எங்க அண்ணன் தானே ஐயா.
0: இருக்கிறாருங்களா பக்கத்தில்? பக்கத்தில் இருக்கிறார்கள ஐயா. கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையினர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயாவின் விருப்பத்திற்காக ஆணிவேர் திரைப்படத்தில்

இனிமையான இதமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. ஆணிவேர் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம், கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையனூர் சிற்றூர் மருதாச்சலம் ஐயாவர் நிரூபித்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வணக்கம், மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி ஐயா, கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல். காமராசு திரைப்படத்தில் அழகான ஒரு பாடல் ஐயா இது வருகிறது, கேட்டு மகிழ்வோம். நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் ரெசிபி ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ் ஐயாவின் விருப்பத்தில் இது காமராசு திரைப்படத்தில் இருந்தது.

0: இனிமையான இதமான ஒரு பாடல், அழகான ஒரு பாடல் கேட்டு வந்தோம். காமராசு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தனது விரும்பி நேர்ந்தோம். தஞ்சாவூர் மாவட்டம் ரெசிபி ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ் ஐயாவின் நுட்பத்தில் அந்த பாடல் ஒலித்தனது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைய நேர்ந்தோம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா வணக்கம் ஐயா, கோவை கணவதியில் கோவையிலிருந்து ராஜ்சந்திரமோகன் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், மகிழ்ச்சி இணைப்பில் இந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. குரங்கள் உங்கள் விருப்ப பாடல்
1: ஐயா. படம் வந்து கண்டேன் சீதையை, பாடல் வந்து யார் வந்து பூவுக்குள் கிச்சி கிச்சி மூட்டியதோ.
0: ஆஹா, பூவுக்குள் கிச்சி கிச்சி மூட்டி விட்டார்களா?
1: ஆமாங்க ஐயா, பாட்டு சிறப்பா இருக்கும்.
0: கேட்டு மகிழ்வோம். நன்றி நன்றி ஐயா, கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி ஐயா.
0: கோவை கணபதி சந்திரமோகன் ஐயர் நிருப்பத்திற்காக இது அழகான ஒரு பாடல், கண்டேன் சீதையை திரைப்படத்திலிருந்து.

0: ஒளிச்சென்ற அந்த அழகான ஒரு பாடல் கண்டேன் சீதையை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம், கோவை கணபதி சந்திரமோகன் ஐயார் நிருபத்தில் அந்த பாடல் சிறப்பான ஒரு பாடல், இதமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி உணர்வு வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, நான் கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையினூர் சிற்றூரில் இருந்து எம் ராஜேந்திரன் அழைக்கிறேன்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள், எங்கு சென்றீர்கள்?
1: ஐயா நான் நலமாயிருக்கிறேன், கொஞ்சம் வெளி வேலைகள் ஐயா, அதனாலதான் வந்து கலந்து கொள்ள முடியவில்லை.
0: பரவாயில்லை, வாருங்கள் ஐயா, இப்போ ஏதாவது வந்தீர்களே. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: என்னுடைய விருப்ப பாடல் அத்தியா மாமியா என்ற படத்தில் சார்,
0: அத்தியா மாமியா ஐயா
1: அறந்தே அதுல பறந்தே போச்சு ரொம்ப நாள் ஆச்சு.
0: இருக்கட்டும் ஐயா, பாடல் இருக்கட்டும். அத்தியா மாமியா
1: எனக்கு ரெண்டும் இல்லை சார்,
0: மாமியும்
1: இல்லை.
0: என்னங்க ஐயா சொல்றீங்க?
1: எனக்கு
0: புரியவில்லையா நீங்கள் சொல்லுவது? எனக்கு புரியவில்லை நிச்சயமாக
1: ஐயா. அத்தையும் அத்தையா மாமியா வந்து எனக்கு அத்தையும் மாமியா எனக்கு யாருமே இல்லைங்கய்யா
0: இப்பொழுது இல்லை. இதற்கு முன் அத்தையா மாமியா? சரிங்க ஐயா, விட்டு விடுவோம், நம்ம பாடலுக்கு வருவோம். அத்தையா மாமியா திரைப்படத்தில் இருந்து மறந்தே போச்சு பாடுங்க ஐயா, பாடுங்கள்.
1: மறந்தே போச்சு ரொம்ப நாள் ஆச்சு அடிமேல் விளையாடி மனம் போலுறவாடி, அந்த பாட்டு தாங்க ஐயா.
0: அழகு அழகு, அருமையா பாடுங்க ஐயா, சிறப்பு ஐயா. கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் காலையினூர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயர் நிருப்பத்தில் அத்தையா மாமியா திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல்

ஒலித்த அந்த பாடல் அத்தையா மாமியா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் கோவை மாவட்டம் சின்ன தடாகம் காலையனூர் சிற்றூர் ராஜேந்திரன் ஐயாருன்னு விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சது நன்றிகள்.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:40. சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? இணைப்பு துண்டிக்கப்பட்டது.

0: வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள்.
1: ஐயா, எனக்கு புத்தம்போத புகைப்படத்துல இருந்து
0: சொல்லுங்கள் ஐயா.
1: செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காற்றுக்கும் அந்த பாடல் கொடுங்க.
0: செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காற்றுக்கும் என் பாட்டுனா உங்க
1: பாட்டுனா
0: உங்க பாட்டுனா சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. என்ன படம் சொன்னீங்க ஐயா? புத்தம் புது பூவே. உங்களை அறிமுகம் செய்து கொண்டீர்களா ஐயா? வாருங்கள் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா
1: ஐயா வணக்கம்.
0: உங்களை அறிமுகம் செய்து கொண்டீர்களா ஐயா? ஞாபகம் இல்லை, மறந்து விட்டேன்.
1: சேலம் மாவட்டம் மேச்சேரி சீரமணியூர் அறிவலகன்.
0: ஆம், அதுதான் ஐயா, மறந்து விட்டேன். எனக்கு இப்பொழுதெல்லாம் நிறைய ஞாபக பரவி வருகிறது ஐயா.
1: வண்ணிக்கீரை சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: அதுதான் அதை சாப்பிட்றது தான் என் மறந்து போயிடுறேன்.
1: ஓ, அதை சாப்பிடுங்க, மறந்துடுறீங்களா?
0: அதனால் இப்போ பாடல் என்ன சொன்னீங்க ஐயா?
1: புத்தம் புது பூ படத்துல இருந்து.
0: ஆமாம்,
1: செவ்வந்தி பூ.
0: இதுதான் எனக்கு
1: சந்தோஷம் தான்.
0: நிச்சயமா ஐயா. ஐயா
1: சொல்லுங்க.
0: அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. சரி ஐயா, இதை அப்புறமா பார்த்துக்கொள்கிறேன். அதை சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா உற்பத்திற்காக இது அழகான ஒரு பாடல். புத்தம் புது பூவே திரைப்படத்திலிருந்து செவ்வந்தி பூவுக்கும் என்ற பாடல்.

0: ஒலிச்சென்ற அந்த பாடல் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயார் நிருபத்திற்காக புத்தம் புதுப்பூவே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அழகான ஒரு பாடல் ஐயா, மகிழ்ச்சி. சபரி வணலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணைய நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம். உலகெங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் நமது சபரி இணையதள வானொலியில் இணைவது தென்றால் வீசும் தென்காசி மாவட்டத்திலிருந்து ஆவடையான மணி. ஆஸ்கார், நல்லா இருக்கிறாயா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியுடன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சி. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்?
1: படம் மாரியம்மன் கோவில் திருவிழா.
0: மறுபடியும் பாடுங்கள் ஐயா.
1: எப்ப புலரும் பூவும் கூட எப்ப மலரும் மலர எப்ப பறிப்பேன் பொன்னையா.

தென்காசி மாவட்டம் ஆவடியானூர் மணி ஆஸ்கர் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக ஒரு அழகான ஒரு பாடல். நேர் சொந்தங்களே, அவர் பேசியது கேட்டதா இல்லையா என்று தெரியவில்லை. இது வருகிறது மாரியம்மன் கோவில் திருவிழா என்ற திரைப்படத்திலிருந்து, அழகான ஒரு பாடல். ஏதோ சிவாஜி பாடல் போல் இருக்கிறது எனக்கு அந்த மெட்டு, தெரியவில்லை.

0: ஒழித்த அந்த பாடல் மாரியம்மன் கோவில் திருவிழா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்தது. விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் ஆவுடையானூர் மணி ஆஸ்கார் தையல் கலைஞர் ஐயாவின் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பான ஒரு பாடல் ஐயா, நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பு அருமை சபரி வனொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டு நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா, நலமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நிச்சயமாக
0: கேட்டு மகிழ்வோம் ஐயா. கோவை சேரன் மாநகர் ராஜேஷ் ஐயர் நிருபத்திற்காக காவிய தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு வண்ணக்கிளி வண்ணக்கிளி என்று ஒரு கதையை சொல்ல ஆரம்பமாகிவிட்டார். இதோ

0: அழகான ஒரு பாடல். காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது விரும்பி நேசம். கோவை சேரன்மனகர் ராஜேஷ் ஐயர் விருப்பத்தில் அந்த பாடல் ஒளிச்சென்றது. வண்ணக்கிளி வண்ணக்கிளி ஒரு அழகான ஒரு பாடல். சிறப்பையா, நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேசம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: இனிய இரவு வணக்கங்களுடன் செய்யாறு சந்திரசேகர்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பில் இருந்து நன்றி கூறுங்க.
1: நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமாக உள்ளேன்.
0: மகிழ்ச்சி கூறுங்கள் ஐயா, உங்கள் பாடல்.
1: எனக்கு வந்து குற்றவாளிகள் திரைப்படத்தில் இருந்து நல்ல தம்பி கோட்டையிலே நாலு பக்கம் வேலி என்ற சாங் வேணும். மனோரமா பாடிய பாடல்.
0: நிச்சயமாக இதுவரை கேட்டதில் என்று நினைக்கிறேன். கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி.
1: கேட்கலாம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயாரின் விருப்பத்திற்காக குற்றவாளிகள் திரைப்படத்திலிருந்து இதோ

0: ஒழித்த அந்த அழகான ஒரு பாடல் குற்றவாளிகள் யார் யார் என்று தெரியவில்லை. குற்றவாளிகள் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒழித்தென்றது விரும்பிய நேர் சொந்தம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர ஐயர் விருப்பத்தில் அந்த பாடல் ஒழித்தென்றது. அவருக்கு இதயம் கணிந்த வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பாடல் தெரிவு ஐயா. நன்றி நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா. வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கங்களுடன் வணக்கம்.
0: வணக்கம் கூறி
1: கூறுவது கரூர் மாவடியான் கோவில் இருந்து ரகுபதி ஐயா.
0: வணக்கம் வணக்கம். அடிமை
1: முருகன் அடிமை மாதிரி தங்கள் அடிமை.
0: ஐயோ ஏன ஐயா அப்படி சொல்கிறீர்கள்? கூறுங்கள் ஐயா.
1: வந்து அது படம் வந்து மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து குமுதம் போல் வந்த குமுரியே.
0: மூவேந்தர்.
1: ஆமாங்க ஐயா.
0: அந்த மூவேந்தர் யார் யார் என்று தெரியுமே அந்த படத்தில்?
1: மூவேந்தர்
0: அவர்கள்
1: தான்.
0: சரிங்க, சந்தோஷம்.
1: மூணு பேர் தான் மட்டும் போட்டி, சரியான போட்டி.
0: அந்த படத்தில் இருந்து
1: குமுதம் போல் வந்த குமரியே.
0: நிச்சயமா போடுவோம் ஐயா. கரூர் மாவடியான் கோயில் பகிர்ந்து ரகுபதி ஐயர் விருப்பத்திற்காக மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து

0: ஒழித்து சென்ற அந்த அழகான ஒரு பாடல் மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழி சென்றது விரும்பிய நேர் சொந்தம் கரூர் மாவடியான் கோயில் பகிர்ந்து ரகுபதி ஐயார் விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வணலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 9:11 இந்த நிமிடத்தில் இணைய நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் பேசுறேன்.
0: ஆரணியில் இருந்து தானே ஐயா?
1: ஆமாம் ஐயா, ஆரணியில் தான்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. குறுங்கள் ஐயா, உங்களுக்கு விருப்ப பாடல்?
1: படம் டைம் படம்
0: 9:11 ஐயா.
1: ஆமாம்
0: ஆ சொல்லுங்க ஐயா.
1: பாடல் காதல் நீதானா காதல் நீதானா.
0: அழகான ஒரு பாடல் சிறப்பு. இதோ கேட்டு மகிழ்வோம் ஐயா, கேட்டு மகிழுங்கள் ஐயா. மகிழ்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரா நகர் ராமகிருஷ்ணா பேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயா விருப்பத்திற்காக இதோ

0: அழகான அட்டகாசமான ஒரு பாடல் ஒலித்தன்றது. டைம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயா அவர்களுக்காகவும் அந்த பாடல் ஒலிச்சென்றது. சபரி வணலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் ஒரு நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார், நங்கநல்லூரிலிருந்து கண்ணன் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் இருக்கிறோம். இன்னும் மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. குறுங்கள் ஐயா, உங்கள் பாடல்.
1: நான் வந்து அதாவது தூண்டில் மீன் படத்துல வாழ்வில் சௌபாகியம் வந்தது அந்த பாட்டு தாங்க சார்.
0: அது யாரு ஐயா? அது
1: வாழ்வில் சௌபாகியம், சௌபாகியவதி.
0: அதான் அது யாருன்னு கேட்கிறேன் ஐயா, வேற ஒன்றும் கேட்க.
1: அவங்க எனக்கு 91 வந்துட்டாங்க சார், சௌபாகியம் எனக்கு வந்தாச்சு.
0: சரி சரிங்க ஐயா, சரி. இல்ல யார் யாரு?
1: 34 ஆயிடுச்சு. 35 ஆயிடுச்சு.
0: சரி ஐயா.
1: என் மனைவி தான்
0: அது. நிச்சயமாக அழகான ஒரு பாடல்.
1: ஆமா, எஸ்பி பாலசுப்ரமணியன், சுசீலா பாடினது, வி குமார் இசை.
0: தூண்டில் மீன் திரைப்படத்துல.
1: ஆமா சார், ஆமா. வாழ்வில் சௌபாகியம் வந்தது, வந்தேன் என்றது, தேன் தந்தேன் என்றது, என் அங்கமே உன்னிடம் சங்கமம், என் நெஞ்சிலே மங்கையின் குங்குமம், என் அங்கமே உன்னிடம் சங்கமம், என் நெஞ்சிலே மங்கையின் குங்குமம், வாழ்வில் சௌபாகியம் வந்தது, வந்தேன் என்றது, தேன் தந்தேன் என்றது. அருமையான பாட்டு சார்.
0: அருமையாக பாடினீர்கள் ஐயா, அருமையாக பாடினீர்கள். இந்த பாடலை கேட்டு எங்களுக்கும் சௌபாகியம் வரும் என்று நினைக்கிறோம்.
1: எல்லாருக்கும் சௌபாகியம் வரட்டும். சபரி வானொலி நிகழ்ச்சியில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்கிறவங்க அத்தனை பேருக்கு சௌபாகியம்.
0: நன்றி, நன்றி. நெஞ்சாத நன்றி இல்லையா? நன்றி
1: சார். எல்லாருக்கும் நாளைக்கு ஓணம் திருநாள், அதனால ஓண திருநாள் ஆசம்சைகள் கூறிக்கொள்கிறேன். மலையாளத்தில் ஆசம்சைகள்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க
0: ஐயா. மன்னிக்கவும் ஐயா, ஐயா மன்னிக்கவும். ஓணானைத்தான் தெரியும் ஐயா, ஓணம் பண்டிகை தெரியாது ஐயா எனக்கு.
1: எல்லா அன்புடையர்கள் அனைவருக்கும் ஓண திருநாள் நல்வாழ்த்துக்கள்
0: ஐயா. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா.
1: ஓணம்னா அதாவது ஆக்சுவலி இது அதாவது நம்மளுடைய தசாவதாரத்துல 4வது அவதாரம் வாமன அவதாரம்னு ஒண்ணு இருக்கு சார்.
0: ஆமா ஐயா, வாமன அவதாரம்
1: கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாபலி சக்கரவர்த்தி
0: 3 மண் கட்ட
1: இருந்திருக்காரு. அதாவது பிரகலாதர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய பேரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி.
0: பிரகலாதன் பேரன் மகாபலி சக்கரவர்த்தி.
1: மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதங்கிறது ஹிரண்யாக்ஷனோட பையன்.
0: ஆமா, ஹிரண்ய.
1: அது வந்து அது 4வது அவதாரம், நரசிம்ம அவதாரம். இதுக்கு அடுத்த அவதாரம் வாமன அவதாரம் தான் வரும். அவருடைய பேரன் தான். பட் வந்து இவருக்கு கொஞ்சம் கர்வம் இருந்தது. அந்த கர்வத்தை அடக்கிறதுக்காக விஷ்ணுமே வந்து சின்னவரா வழிவெடுத்து வந்து 3 மண் கொடுன்னு கேக்குறாரு. அவ வந்து என்ன வேணா குடுக்கறேன்னு சரி அளந்து கோக்குறான் சின்ன பையனு. அதுக்கு சுக்கராச்சாரிய அசுர குரு அவர் வந்து தடுக்கிறார், வேண்டாம் கொடுக்காத கொடுக்காத, அது வந்திருக்கிறது விஷ்ணு, நீ தவறதெல்லாம் போய் கொடுக்குற, இல்ல பரவாயில்ல கடவுளுக்கு தானே கொடுக்கறேன் அப்படிங்கிற. அவர் வந்து பூமிய 1 வானத்தை 1 அளந்துடுறாரு. 3 எங்கன்னு கேட்ட உடனே அவரு மகாபலி சக்கரவர்த்தி அப்படி தலை சாய்ச்சி என் தலைமையில கால் வெய்ய அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அவர் என்ன பண்றாரு, அவரை அப்படியே பாதாள உலகத்துக்கு தள்ளி விட்டுறாரு. சோ அந்த 1 நாளைக்கு வந்து மகாபலி வந்து கேரளால எல்லாரும் எப்படி மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா ஆட்சி புரியுறாங்களா, சந்தோஷமா இருக்காங்களான்னு வந்து பாக்குற நாளாம். அந்த அசுர சக்கரவர்த்தி மகாபலி சக்கரவர்த்தி வந்து மக்களை பாக்குற நாள். அதனால எல்லா மக்களும் அவரை வரவேற்கிறதுக்காக கோலங்கள் போட்டு நல்ல பல வகையான சாப்பாடுகள்லாம் செஞ்சு ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க கேரள நாட்டு மக்கள்.
0: ஐயா அதுல ஒரு சந்தேகம் ஐயா எனக்கு.
1: சாப்பாடா?
0: அப்படி இல்லையா, இப்ப மகாபலி சக்கரவர்த்தி சிறப்பான ஒரு ஆட்சி, செம்மையான ஒரு ஆட்சி தான் நடத்திருந்தாரு. நன்றி. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா விருப்பத்திற்காக வாழ்வில் சௌபாகியம் வந்தது வந்தேன் என்றது.

0: ஒலித்து நின்ற அந்த அழகானது ஒரு பாடல் சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயர் நிருப்பத்தில் பாடல் ஒலிச்சென்றது. சபரி வானொலி வழங்கும் பாட்டொன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் இரவு 9:28. இந்த நேரத்தில் இணையும் ஒரு நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு பொன்மன செல்வன் படத்துல இருந்து
0: சிறப்பு ஐயா, அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம் ஐயா.
1: நன்றி.
0: தென்காசி மாவட்டம் வேற கேரளம் துறவட்டம் சோலைச்சேரி சுப்பிரமணிய ஐயா நிருப்பத்திற்காக ராகவனது பாடல் பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து நீ பொட்டு வச்ச ஒரு தங்கக்குடம் என்ற இந்த பாடல் இதோ ஒரு சில வினாடிகளில் வளம் வர இருக்கிறது, கேட்டு மகிழ்வோம். அதற்கு முன் இன்று இரவு 10 மணி அளவில் இரவின் மடியில் ஈர விழிகள் என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. இரவின் மடியில் ஈர விழிகள் என்ற நிகழ்ச்சி தொகுத்து வழங்குபவர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயாரில் தொகுத்து வழங்குகிறார்கள். இன்றைய தலைப்பாக பூ என்று தொடங்கும் பதத்திலிருந்து தான் பாடல்கள் வளம் வர இருக்கிறது. பூ என்ற பதத்தில் பாடல்களை பதிவிடுங்கள் நேர் சொந்தங்களே. இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் இரவின் மடியில் ஈர விழிகள் என்ற நிகழ்ச்சியில் கேட்டு மகிழுங்கள்.

சிறப்பான ஒரு பாடல். பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது விரும்பிய நேர் சொந்தம். தென்காசி மாவட்டம் வீரகேரளம் சுழச்சேரி சுப்பிரமணிய ஐயர் நிறுத்தத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. இன்று

கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அருமையான பாடல் தேர்வு, நீ பொட்டு வச்ச தங்க குடம் என்று பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சி சபரி இணையதள வானொலி வழங்குகிறது. தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. நிகழ்ச்சியில் இன்று பூ என்ற தலைப்பில்தான் அனைத்து பாடல்களும் பதிவிட்டு காத்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, பண்பலையில் இணைந்து கேட்க இருக்கும் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் இப்போது 10:03:14. இன்றைய நிகழ்ச்சியில் மிக சிறப்பான பாடல்கள் அனைத்தும் பதிவிட்டிருக்கார்கள் அன்பான உள்ளங்கள். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள் பதிவை பார்க்கலாம். மோகனரங்கன் ஐயா நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் அன்பான இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். தீபா சகோதரி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் வீரமணி ஐயான்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி சகோதரி. ஊரப்பாக்கம் பார்த்திபன் அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருக்காரு, கண்டிப்பாக பதிவிறக்கம் செய்து தருகிறேன். கொஞ்சம் நேரத்தோடு பதிவிட்டிருந்தால் நான் அனைத்து பாடல்களையும் பதிவு செய்து விட்டேன், இப்போது இந்த பாடலை செய்ய பதிவிறக்கம் செய்ய வேண்டும். இணைந்திருங்கள் சகோ. செல்வி சகோதரி இணைஞ்சிருக்கா, செல்வி சகோதரி மகேஷ் மாட் அவர்களுக்கு, ஆமாம் கொஞ்சம் முன் கவிதாம்மா அப்படித்தான் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி தேன்மொழி சகோதரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். தீபா சகோதரி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. சிங்கர் சிவராமன் ஐயா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. மகேஷ் மாட் அது படத்தின் பெயரை இந்த படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்து தெரிவித்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியில் பூ என தொடங்கும் பாடல் வரிகள் தான் அனைத்தும் மிக மிக சிறப்பான பாடல்கள். அனைத்து பாடல்களுமே அனைவரும் இணைந்திருங்கள், கேட்டு ரசிக்கலாம். இன்றைய முதல் பாடலாக எனது விருப்பமாக உங்களுக்கு ஒரு வரவேற்பு பாடலாக கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு எம்எல்ஏ வராங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பொதுவாக சொல்கிறேன். அப்போ வந்து வரவேற்புக்காக இரண்டு பக்கமும் வந்து பூக்கொத்துகளை வச்சு வரவேற்பு ரொம்ப அதிகமாக உற்சாகமாக கொடுப்பாங்க அந்த எம்எல்ஏவுக்கு. அதுபோல் உங்களை வந்து நான் வந்து வரவேற்கிறேன். ஏன்னா இந்த பாடல் வந்து அவ்வளோ சிறப்பான பாடல்கள்லாம் பதிவிட்டிருக்கீங்க, ரொம்ப அருமையான பாடல்கள். அதுபோல் உங்களை வரவேற்கும் விதமாக உங்களுக்கு பூவை தூவி உங்களை வரவேற்கிறேன். அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். அது என்ன பாடல் என்று பாடல் வருவதற்கு முன்பு யோசித்து விட்ட அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இதோ எனது விருப்பத்தில் அந்த பாடல் வருகிறது. உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம்.

ஒலித்த பாடல் நினைத்ததை முடிப்பவன் என்ற படத்திலிருந்து மிக ஒரு அழகான பாடல். இந்த பாடல் காலத்தால் அழியாத

ஒலித்த பாடல் முதல் பாடல் எனது விருப்பத்தில் ஒலித்து சென்றது. நினைத்ததை முடிப்பவன் என்ற படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல். இது காலத்தால் அழியாத காவிய பாடல். திரையரங்குகளில் அதிகமாக அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த காலங்கள் உண்டு. இப்போதும் இந்த பாடல் ஒரு பொக்கிசமான பாடல். திரைப்படங்களில் பழைய படங்கள் என்றாலே இந்த மாதிரி ஒரு பாடல் கேட்பது மிக்க மகிழ்ச்சி. இது வந்து ஒரு தங்கைக்காக வந்து அது காட்சி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்காக அந்த பாடல் வந்து, அதாவது புலமைப்பத்தன் அவர்கள் வந்து அருமையான வரிகளில் எழுதியிருக்காரு. இந்த படம் 1975 வெளியான படம். டிஎம்எஸ் சோந்தராஜன், எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க தீபா சகோதரி. அடடா அற்புதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேன்மொழி சகோதரி, அடடா ஆஹா ஆரம்பமே அசத்தல் தலைவர் பாடல் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தீபா அவர்கள் அருமையான பாடலும் சொல்லியிருக்காங்க, நன்றி. தேன்மொழி சகோதரி, அடடா அசத்துறீங்க ஆஹா சூப்பர்னு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்கீங்க. மகேஷ் மாட்டு நாகர்கோவிலிருந்து அந்த பூ வந்து தூவுற மாதிரி ஒரு காட்சி படம், பூ மழை தூவி வசந்தங்கள்னு கொடுத்துருக்காரு. வேலூர் அன்பு பிரேமா அவர்கள், பூ மழை தூவி புரட்சி தலைவரின் அழகான அற்புதமான பாடல் வழங்கிய கவிமணி வீரமணி அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அனைவரும் உங்கள் எழுத்து வடிவில் வாழ்த்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் இன்று முதல் பாடல் இரவின் மடியில் ஈர விழிகள். படம் கோபுரங்கள் சாய்வதில்லை. இந்த படத்திலிருந்து பூவாடை காற்று இந்த பாடல் வரியில் மோகனரங்கன், பத்மாவதி, சந்தோஷபுரம் சென்னை 73 கேட்டிருக்காரு. மற்றும் ஒரு நேயர் வந்து இதே பாடலை வந்து, அதாவது சென்னை அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் வந்து இதே பாடலில் அவர் விரும்பி கேட்ட பாடலை என்னுடைய பெயரையும் இணைத்து கொள்ளுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் அவர்களின் பாடலோடு எனது பெயரையும் இணைத்து கொள்ளவும். இப்படிக்கு அனுமந்தபுரம் சங்கர் கிருஷ்ணகிரி மாவட்டம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பேர் வந்து அனுமந்தபுரம்னும் போது நான் ரொம்ப யோசனை பண்ணேன். இன்றைக்கி பதிவில் கரெக்டாக பார்க்கும்போது தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அனுமந்தபுரம் ஊர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனுமந்தபுரம்னு அங்கே ஸ்ரீ அகோர வீரபுத்திர சாமி, அதாவது அந்த கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு தான் நான் வந்து அடிக்கடிக்கு அந்த கோயிலுக்கு செல்வது வழக்கம். அதனால் அந்த ஊர் தான் அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனால் நான் நினைத்தது தவறாகிவிட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து தான் கேட்டிருக்காரு. இருவருக்குமான அந்த பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்க நேரம் 10:14. இதோ உங்கள் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் ஒலித்து சென்றது. முதல் பாடலாக விரும்பி கேட்ட அன்பு உள்ளம். கோபுரங்கள் சாய்வதில்லை படத்தில் மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரத்திலிருந்து கேட்டிருந்தார். அதே பேரி மற்றும் இன்னொரு நேயர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள். சிங்கர் சிவராமன் ஐயா நான் இணைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வணக்கம் சொல்லியிருக்கீங்க. வணக்கம் சார் உங்களுக்கும். மோகனரங்கன் ஐயா பாடலை வழங்கிய தோழர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் சார். அருமையான பாடல் முதல் பாடல். ஆர்ஜே விஜய் சகோதரி இப்போது தான் எனக்கு நெட்வொர்க் எடுத்தது, பாடல் கேட்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பதிவிடுங்கள் சகோதரி. ஆர்ஜே விஜய் சகோதரி பூங்கொத்து கொடுத்துருக்காங்க நிகழ்ச்சிக்கு. நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள், விஜய் சகோதரிக்கு உங்களுக்கு என்ன பகல் நாங்கள் தான் இரவில் இருக்கிறோம் அப்படின்னு? ஆமாம் சார், இரவு பகல் மாறி தான் வரும், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்கே பகல் தான். நன்றிகள் சார். பாரதி சகோதரி சிவனமா அப்படின்னு நம்ம சிவனை கொடுத்துருக்காங்க, முருகரும் கொடுத்துருக்காங்க பக்கத்தில். மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரண்டாவது பாடல் மங்களகரமான இரவு வந்தனம். சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் திரைப்படம் பூவே உன்னை நேசித்தேன் பாடல் அந்தி பூவே நீ வந்ததால் இந்த பாடல் வரியில் கேட்டிருக்கீங்க. உங்கள் விருப்ப பாடல் வருகிறது சபரி வானொலியில், கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

சென்னை சிங்கர் சிவராமனையா, உங்கள் விருப்ப பாடல் வந்து அடுத்த பாடலை கேட்டுவிட்டு நான் அதை பதிவிறக்கம் செய்கிறேன். ஏன்னா அந்த பாடல் தான் நினைத்து பதிவிறக்கம் ஆகிவிட்டது. அதனால் மன்னிக்கவும். அடுத்த பாடலை கேட்டுவிட்டு உங்கள் விருப்ப பாடல் அடுத்த பாடல் ஒலிக்கும் சார். அடுத்த பாடல் யாரென்றால், இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். படம் பாசவலை, இந்த படத்திலிருந்து பாடல் பூமாலை போட்டதால் ஒளிவு இல்லை. இந்த பாடல் வரியில் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில்தான் அந்த பாடல். இதோ அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஒழித்த பாடல் பாசவலை என்ற படத்திலிருந்து ஒழித்து சென்றது. ஒரு அழகான பாடல். செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்து சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஐயா விரும்பி கேட்ட பாடல் இதோ வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் பூவே உன்னை நேசித்தேன் என்ற படத்திலிருந்து அந்திப்பூவே நீ வந்ததால். இந்த பாடலை சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஐயா விருப்பத்தில் தான் கேட்டோம். இன்று தான் முதன்முறையாக கேட்கிறேன். எல்லாமே கேட்காத பாடலாக பதிவிடுகிறார். மிக்க மகிழ்ச்சி சார். ஆர்ஜே விஜய் சகோதரி கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். சிங்கர் சிவராமன் ஐயா பாடல் மாறி வருகிறது அம்மையா. அது பூவே உன்னை நேசித்தேன்ன்றதுனால அந்த அது படத்தின் பெயர் இல்லாமல் அது பாடலாக மாறிவிட்டது. அதனால் அதுதான் அந்த பாடல் தான், அந்த படம் தான் நினச்சி பதிவிறக்கமாகிவிட்டது, மன்னிக்க வேண்டும். தேன்மொழி சகோதரி சிங்கர் சிவராமன் ஐயாவுக்கு ஆமாம் பாடல் மாறி வருதுன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி. செல்வி சகோதரி அழகான பாடல், ஏன் பாடல் சத்தம் கேட்கலையே? ஆமாம், சத்தம் கேட்கலையா? நீங்கள் உங்களுக்கு மட்டும் கேட்கலையான்னு தெரியல, கரெக்டாக தான் இருக்குது சகோதரி. சுப்பிரமணி சோலையூர்லேருந்து மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கார் நிகழ்ச்சிக்கு, நன்றிகள். செய்யார் சந்திரசேகர் அவர்கள் பாடலை விரும்பி கேட்டு நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி, மகிழ்ச்சி. செய்யார் சந்திரசேகர்னு சொல்லியிருக்காரு, நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் மின்சார கனவு படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, நீங்கள் இணைந்திருங்கள் சார். 12 மணி ஆயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, பார்த்துக்கலாம் சார். தீபா அவர்கள் அருமையான பாடல் சொல்லியிருக்காங்க, பாரதி சகோதரி டெலீட் பண்ணியிருக்காங்க ஏதோ. சிங்கர் சிவராமனையா என் விருப்ப பாடல் வழங்கியமைக்கு நன்றிகள் என்றும் அன்புடன் சிங்கர் சிவராமன் நாகராஜன் என் விருப்ப பாடலை வழங்கியமைக்கு நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. காட்சி அந்த ஒரு எஸ்பிபி ஐயா போட்டோ, சென்னை சிங்கர் சிவராமன் ஐயாவா சென்ட்ரல் இருக்கிறது, கேஜே ஜேசுதாஸ் போட்டெல்லாம் போட்டு எடிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. சிங்கர் சிவராமன் ஐயா இசைக்கருவெல்லாம் வச்சு ஜாலியாக அந்த பாடலை கேட்டிருக்காரு, நாங்களும் கேட்டு ரசித்தேன் சார், அருமையான பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் என்று பார்த்தால், இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சிக்கு அன்பான இனிய இரவு வணக்கம். இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கும் கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். படம் கோடுகள் இல்லாத கோலம், இது புதிய ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கோடுகள் இல்லாத கோலம், இதுவும் கேட்காத பாடல் தான். பாடல் பூ மலரும் வேலையிலே, வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில். எந்த நேரத்தில் பூ மலருதுன்னு இந்த பாடலை கேட்டால் தான் தெரியும் அது என்ன வேலையாக இருக்கும் என்று. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்க நேரம் 10:37.

0: கோடுகள் இல்லாத கோலம்.
1: கேட்காத பாடலை பதிவிட்ட அன்பு உள்ளத்திற்கு நன்றி. பூமலரும் வேலையிலே இந்த பாடல் வரியில் வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் தான் இந்த பாடலை பதிவிட்டிருந்தார். இது கேட்காத பாடலாகவே பதிவிட வேண்டும் என்பதற்காகவே பதிவிடுகிறார்கள். ஆனால் இருந்தாலும் வேண்டும் என்பதற்காகவே கேட்காத பாடல்களை பதிவிடுகிறார்கள். இருவருக்கும் நன்றிகள். ஆர்ஜே விஜி சகோதரி கிரேட்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை கேட்காத பாடல்னு சொல்லியிருக்காங்க பாரதி சகோதரி. ஆமாம் சகோதரி, கேட்காத

பாடல் தான் பதிவிடுவாங்க. எங்கே தேடி எடுக்கிறாங்கன்னே தெரியல, கூகுளில் நம்ம தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. அன்பு பிரேமா அவர்கள் பதிவு. பூ மலரும் வேலையிலே நாங்கள் விரும்பி கேட்ட பாடலை செவி குளிர மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய அன்பு கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் அன்பு. கேட்காத பாடல், மிக்க மகிழ்ச்சி. அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சிக்கு பகல் நிலவு பாடல் பூமாலையோ தோல் சேரவா. இந்த பாடலை பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம், அதேபோல் நடுக்குப்பம் சீனிவாசன் அவர்களும் இதே பாடலை தான் கேட்டிருக்காரு. இருவருக்காகவும் அந்த பாடல் வருகிறது. சீனிவாசன், தர்ஷன், சுதிக்ஷா குட்டி, ஆரணி, படவேடு ரோட், நடுக்குப்பம், இவர்கள் விருப்பத்தில் வருகிறது அடுத்த பாடல். ஏன்னா இரண்டு பேருமே வந்து ஒரே பாடலை பதிவிட்டிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது.

பகல் நிலவில் இரவு நிலவாக ஒரு அழகான பாடல், பூமாலையோ தோல் சேரவா. இந்த பாடலை பி ருக்மணி அம்மா, சந்தோஷபுரம் நடுக்குப்பம் சீனிவாசன் அவர்கள் இருவருக்காகவும் அந்த பாடல் ஒலித்து சென்றது. பகல் நிலவு என்ற படத்தில், இரவு நிலவு தான் கேள்விப்பட்டிருக்கோம், பகல் நிலவு படத்தை எப்படி எடுத்திருக்காருன்னு பாருங்கள். அருமையான பாடல். பாரதி சகோதரி மனதை தொட்ட பாடல், பாட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள். சந்தோஷபுரம் ருக்மணி அம்மா பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். செல்வி சகோதரி இரவின் மடியில் நிகழ்ச்சி வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள் சகோதரி. பாரதி சகோதரி ஸ்டார் கொடுத்துருக்காங்க. விஜய் சகோதரி வணக்கம் சொல்லியிருக்காங்க, சல்யூட் அடிக்கிறாங்க, நன்றிகள். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடல் வேணும், பூ பூ பூத்த சோலையில். இந்த பாடல் வரியில் விருப்பம் செல்வம் செல்வி அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:47:26. இதோ வருகிறது பூ பூ சோலையில், கேட்டு ரசிக்கலாம்.

மனதுக்கு இதமான பாடல்களை உங்கள் விருப்பமாக வழங்கி கொண்டிருக்கிறது சபரி இணையதள வானொலி. இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒலித்த பாடல் ஒரு அற்புதமான பாடல். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் செல்வம் செல்வி அவர்கள் விருப்பத்தில் தான் இந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. பாரதி சகோதரி கைத்தட்டி, ஓ அது ஏற்கனவே படிச்சிட்டேன். பாரதி சகோதரி பாடல் மிகவும் அருமை, செல்வி உங்கள் பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி, செல்வியக்கா பூ என்ற சொல்லில் பாட்டு கேட்டது அத்தனை ஆயிரம் பூக்களாக இருக்கும் பூ பூ பூ பூத்த சோலை, அருமையான பாடல் தேர்வு அருமை. அதாவது கவிஞர் வந்து அந்த பூ எத்தனை பூ வந்தது அப்படின்றது எனக்கு தெரியும் அந்த பாடலில். நீங்கள் இன்னொரு முறை கேட்டு அதில் ஒரு பதிவு கொடுங்க பார்க்கலாம், எத்தனை பூ சொல்கிறாங்க அப்படின்றது தெரியும். ஒரு அருமையான பாடல், அருமையான மெலோடி பாடல், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாடல் கேட்குறதுக்கு. மிக்க நன்றிகள் சகோதரி அருமையான பாடல் பதிவிற்கு. அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் படம் மாட்டுக்கார வேலன் என்ற படத்திலிருந்து பூ வைக்க பூ வைக்க பூக்கள் சொந்தமா. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம். இதோ

ஒலித்த பாடல் மிக சிறப்பான பழைய பாடல், எம்ஜிஆர் பாடல் ரொம்ப பிடித்த பாடல். செல்வி சகோதரி வந்து கேட்ட பாடலை வழங்கியதற்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. பாடலை கேட்டு ரசித்த நம் சபரி மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி ஆஹா சூப்பர் பாடல் சொல்லியிருக்காங்க. செல்வி சகோதரி விஜி சகோதரிக்கு மகிழ்ச்சி அணியாருன்னு சொல்லியிருக்காங்க. பாரதி சகோதரி அருமை ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றிகள். செல்வி சகோதரி மகிழ்ச்சி அம்மான்னு சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரிக்கு. பாரதி சகோதரி மிக மிக அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. தேன்மொழி சகோதரி சிறப்பான பாடல், தலைவர் பாடல் நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு படவேடு ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. பாரதி சகோதரி பிரமாதம் கலக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணியா மேலே கை காமிச்சிருக்காங்க விஜய் அண்ணி. பாரதி சகோதரி ஓகே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யார் பாடல் ஒளிபரப்பு செய்கிறதுனே தெரியல. நங்கநல்லூர் கண்ணன் சார் இணையவே இல்லை. ஏன்னா நான் வரிசைப்படி கொடுத்துட்டு வரேன். எனக்கு அங்கே அதாவது பாடல் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா விரும்பி கேட்ட நேர் வந்து பார்வையிடு செய்யும்போது கரெக்டாக கொடுத்தாங்கன்னா லைன் பிரகாரம் கொடுக்கலாம். நேரம் இல்லை, அதனால் வந்து நிகழ்ச்சியில் பதிவு போடுறாங்க. ஆனால் யாரும் பாடல் கேட்க வரவில்லை. சுப்பிரமணி ஐயா வந்து இணைஞ்சிட்டார். அவர் விருப்ப பாடலை கொடுத்து விடலாம். நங்கநல்லூர் கண்ணன் சார் வந்து இணையலை, அதனால் காத்திருக்கும் பட்டியலில் வைத்து விடுகிறேன் அந்த பாடலை. படம் கூலி, பாடல் பூவா பூ பூவா பூத்திருக்கும் பூமி. இந்த பாடல் வரியில் விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி சுப்பிரமணியன் ஜெயம் ஸ்ரீராம் இவர்கள் விருப்பத்தில்தான் அந்த அழகான பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்க நேரம் 10:59:36. இதோ அந்த பாடல்.

ஒலித்த பாடல் கூலி. இந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், பூ பூவா பூ பூவா பூத்திருக்கு பூமி. இந்த பாடல் வரியில் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி சுப்பிரமணியன் ஜெயம் ஸ்ரீராம் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். சுப்பிரமணிய ஐயா என் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் ஐயான்னு சொல்லியிருக்காரு. அருமையான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் பதிவில். சரத்குமார் அவர்களை காட்சிப்படுத்த கொடுத்துருக்காரு. நன்றிகள் பாரதி சகோதரி. பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் பாரதி சகோதரி. நான் பாடலை கேட்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் விருப்ப பாடல் அடுத்த பாடல் சகோதரி ஆர்ஜே விஜி. விஜி சகோதரி அருமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். சுப்பிரமணிய ஐயா பாடலை கேட்டு கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க மகிழ்ச்சிகள் ஐயா. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், ஒரு சூப்பரான பாடல். எனக்கு இந்த பாடல் தான் வந்து நான் முதல் பாடலாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று தேர்வு செய்து வைத்திருந்தேன். ஆனால் இந்த பாடல் யாரும் பதிவிடவில்லை என்று நினைத்து கொண்டே தான் இருந்தேன். ஆனால் கடைசியில் பாடல் பதிவு வந்துவிட்டது. அதனால் அந்த பாடலை வேறு பாடல் கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு இப்போ முதல் பாடலான்ட்டு நான் அந்த பாடலை தேர்வு செய்தேன். நன்றிகள் சகோதரி. ஏன்னா அந்த பாடல் வந்து நதியா நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில். என் மகள் வந்து உயிரே உனக்காக படத்தை பார்த்து விட்டு வரும்போது என் மகள் பிறந்ததுனால அந்த ஞாபகமாக நதியா வந்து ஒரு கேரக்டர் எப்படின்னா குடும்ப பெண்ணாக அழகாக ஒரு தமிழ் பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகாக நடிப்பாங்க. சாரியில் அவங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஒரு ரொமான்ஸெல்லாம் நடிக்க மாட்டாங்க. அதை பார்க்குறதுக்கு அந்த காட்சி எந்த படமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த படத்தை பாருங்க, அவங்க நடித்த படங்களில் பாருங்கள், ஒரு நல்ல கேரக்டராக தான் நடிப்பாங்க. இந்த ஒரு அநாகரிகமாக நடிக்கிற மாதிரிலாம் வரும் சில காட்சிகள்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஆனால் நதியாக மட்டும் அந்த மாதிரி காட்சிகள்லாம் அவங்க படம் நடித்ததே கிடையாது இது வரைக்கும். ஒரு டீசெண்டாக இருக்கும் ரொம்ப அந்த படம். அவங்க படத்தை பார்க்கும்போதே, அவங்க நடித்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நடிப்பாங்க, ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த பாடல் ரொம்ப பிடிச்ச பாடல் எனக்கு. அதனால் இதை சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன். நேரம் இருந்தாலும் ஒரு அவங்களுக்காக ஒரு 30 செகண்ட் அவங்கள பற்றி சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். வணக்கம், சென்னையிலிருந்து பாரதி தனபால். விரும்பி கேட்ட அன்பு உள், அதாவது விருப்பமான பாடல், பூவே பூச்சுடவா. இந்த படத்திலிருந்து பூவே பூச்சுடவா என் நெஞ்சில் பால் வார்க்கவான்னு ஒரு அழகான பாடல், அருமையாக இருக்கும் அந்த பாடல் கேட்க, ரொம்ப ரசித்து கேட்கலாம் அந்த பாடலை. விருப்பம் பாரதி தனபால், காவியா ஓவியா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்புங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி சகோதரி, அருமையான பாடல். உங்களுடன் நானும் கேட்டு ரசிக்கிறேன் அந்த பாடலை. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:07.

ஒலித்த அந்த அழகான பாடல் மிக மிக எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது. நன்றி சகோதரி, பாரதி சகோதரிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பூவே பூச்சிடவா, அதே பாடல் வரியில் அழகான பாடலை கேட்டு ரசித்த அன்பான உள்ளங்கள், பாரதி, தனபால், காவியா, ஓவியா மற்றும் சபரி சொந்தங்களுக்காக இந்த பாடலை தாருங்கள் என்று கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக, அதாவது ஒரு மெலோடியாக அந்த பாடலை ரசிக்கும்போது அந்த இசையும் அந்த கவிதை வரிகளையும் அப்படியே ஒரு பாடலாக்கி அதை எப்படி கவிஞர் கோர்த்திருக்கிறாரு, அதை ரசிக்கும்போது நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி, அழகான பாடல். சகோதரி பாரதி தனபால் அவர்கள் பதிவு மனதை தொட்ட பாடல், மிக மிக அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பூச்சென்று கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றிகள் பாரதி தனபால் அவர்கள் பதிவு. எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாடல், பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. செல்வி சகோதரி மிகவும் அழகான பாடல் சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே விஜி சகோதரி மனதை தொட்ட பாடல்னு சொல்லியிருக்காங்க. பாரதி சகோதரி நன்றிகள் ஐயான்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே விஜி சகோதரி பாரதி கேட்ட பாடல் சூப்பர், பாரதி சகோதரி பூச்சென்று கொடுத்துருக்காங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி அருமையான பாடல், பாசம் நிறைந்த பாடல், சித்ரா பாடிய பாடல் என்றால் ரொம்ப அருமையாக இருக்கும், பாடல் தேர்வு சிறப்பு, சென்னை பாரதி தனபால் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விஜய் சகோதரிக்கு நீங்களும் ரெண்டு தாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரதி சகோதரி அசத்தல் மிக மிக அருமை கை குலுக்கிறாங்க, நன்றிகள் சகோதரி. அருமையான பாடல் தேன்மொழி சகோதரி மனதை தொட்ட பாடல், தேன்மொழி சகோதரி விஜய் சகோதரிக்கு பூங்கொத்து கொடுத்துருக்காங்க, பாரதி சகோதரி மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க. சோலையூர் சுப்பிரமணி ஐயா கை காமிக்கிறார் சூப்பர்னு, நன்றிகள். பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடல், பூ முடித்து பொட்டு வைத்து ஒரு வட்ட நிலா. இந்த பாடலை வந்து பேர் போட மாட்டேங்கிறாங்க, தயவு செஞ்சு நான் நேற்றே சொல்லிட்டேன், ஃபார்வேர்ட் பண்ணால் எனக்கு வந்து இப்போ நான் மேலே போயிட்டு நான் பார்க்க முடியாது. படத்தின் பெயர், பாடல் வரி, கீழே வந்து பேர், யார் அதாவது எந்த ஊர், இது வந்து தெளிவாக பதிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு படிப்பதற்கு வசதியாக இருக்கும். இப்போ அந்த பாடலை கேட்ட நேயர் வந்து இணையவில்லை என்று நினைக்கிறேன். யார் கேட்டிருக்காங்கன்னா, மகேஷ் மாட்டு நாகர்கோயிலேருந்து அந்த பாடலை கேட்டிருக்காரு. நிகழ்ச்சியில் இணைந்திருந்தால் பதிவு கொடுங்கள் ஐயா, ஏன்னா நேரமின்மை காரணத்தினால் பாடல் வந்து ஒலிபரப்பு செய்யப்படாது, ஏன்னா இந்த பாடலை யூடியூப்பில் கூட கேட்டுக்கலாம். அதனால் நீங்கள் மகேஷ் மாட் அவர்கள் தயவு செஞ்சு பாடலை கேட்டுக்கொண்டிருந்தால் பதிவு கொடுங்க, உங்கள் பாடல் அடுத்த பாடல், இல்லை என்றால் அதற்கு அடுத்த பாடல் ஒலிபரப்பாகும், அடுத்த நேயர் யார் என்று பார்த்துவிட்டு அந்த பாடலை ஒலிபரப்பு செய்கிறேன். அடுத்த பாடல், அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில்தான்,

நான் தளத்திலே பதிவிட்டு விட்டேன். நீங்களும் பதிவு கொடுத்தால் மட்டும்தான் ஒளிபரப்பாகும். இல்லையென்றால் ஒவ்வொரு பாடலாக ரிஜெக்ட் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நேர்கள் விரும்பி கேட்ட பாடலை மட்டும்தான் ஒளிபரப்பு இணைந்தால் மட்டும்தான் ஒளிபரப்பாகும். நேரமில்லை. அகிலா சகோதரியே வந்து ரெண்டு பாடல் கேட்டிருக்காங்க. ராஜேஸ்வரி புவனேஸ்வரி ராஜேஷ் இவர்களுக்காக இந்த பாடல் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. இல்லை, இணையவில்லை. இருந்தாலும் ஏன்னா இவங்க கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை. பூவே உன்னை நேசித்தேன் இந்த பாடல் வரியில் படம் பருவ ராகம் விருப்பம் சரண்மா நகர் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி ராஜேஷ் இவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடலை ஒளிபரப்புங்கள் அப்படின்னு அகிலா ஸ்ரீதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பாக கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பாடலை ஒளிபரப்பு செய்கிறேன். இது வருகிறது அந்த பாடல்.

ஒலித்த பாடல் யார் விரும்பி கேட்டாங்கன்னா, பூவே உன்னை நேசித்தேன் இந்த பாடல் வரியில் பருவ ராகங்கள் படத்திலிருந்து சேரன்மா நகர் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி ராஜேஷ் இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் அழகான பாடல் ஒலித்து சென்றது. நிகழ்ச்சியில் பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க. தேன்மொழி சகோதரி, சோலைச்சேரி சகோ எங்கள் ஊரை சுருக்கி விட்டார்கள் சோலையூர் என்று. ஓ அப்படிங்களா, நன்றிகள் தேன்மொழி சகோதரி. அடுத்து வரும் பாடல் ராஜேஷ், அந்த பாடலை அவங்க கண்டிப்பாக கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் சகோ அப்படின்னு. அதனால தான் சகோதரி நானும் வந்து அந்த பாடலை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்றதுனால தான். நங்கநல்லூர் கண்ணன் சார் தூங்கி எழுந்து வந்து விட்டார், நான் எனது பாடல் தந்து விட்டீர்களா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. எனது பாடலை முடிந்தால் தரவும் சார், நான் இப்போது கேட்கிறேன் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன செய்கிறது, எல்லாம் வரிசைப்படி கொடுக்கலாம் அப்படின்னாக்கா இங்கே எனக்கு பாடல் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது சார். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் விருப்ப பாடல் நீங்கள் நேரத்தை வந்து கணக்கிட்டு வைங்க. ஒரு இப்போ இந்த பாடல் வந்து ஒரு 11 மணி 11:15 வரும்னா அந்த நேரத்தை கணக்கெடுத்து வைங்க. ஏன்னா அந்த பாடல் வரிசைப்படி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பாடலை எடுக்கிறதுக்கு சிரமம் எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் விருப்ப பாடல் அடுத்த பாடலை கேட்டு விடலாம். ஒலித்த பாடல் ஒரு அழகான பாடல், நம்ம கேட்டு ரசித்தோம். அனைவருக்கும் பதிவு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, பாடல் பூ போலே பூ போலே பிறக்கும் இந்த பாடல் வரியில் நானும் ஒரு பெண் அந்த பாடல் வரியிலேருந்து வி கண்ணன் நங்கன் நல்லூர்லேருந்து கேட்டிருக்காரு. இதோ அந்த பாடல் வருகிறது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி இரவின் மடியின் ஈர விழிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. பாடல் ஒலித்த நேரம் 11:27:10. நானும் ஒரு பெண் படத்திலிருந்து பூ போல பிறக்கும் இந்த பாடலை வி கண்ணன் நங்கநல்லூர்லேருந்து கேட்டிருந்தார். மிக்க நன்றிகள் ஐயா அருமையான பாடலுக்கு. அடுத்த நிகழ்ச்சியில் பதிவிட்டிருக்கும் அன்பு நிறைந்த உள்ளங்கள் பாரதி சகோதரி செல்வி சகோதரி வந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. பாரதி சகோதரி செம்ம பாட்டுன்னு சொல்லியிருக்கீங்க, சூப்பர். பாரதி சகோதரி சிறப்பு மிக சிறப்பு அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க. ஊஞ்சல் கட்டி ஆடுறாங்க. நங்கநல்லூர் கண்ணன் சார் எனது விருப்ப பாடலை தந்தமைக்கு மிக்க நன்றிகள் ஐயான்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. நீங்கள் உறங்குங்கள், வயதாகி விட்டது. ஏன்னா உங்களை சொல்லி குற்றமில்லை, நான் தான் வந்து கரெக்டான டைம் எடுத்து, ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து 9 மணிக்கு கரெக்டாக எடுத்தால் சரியாக இருக்கும். ஏன்னா எனக்கு வேலை வந்து இருக்கிறதுனால நான் வர முடியல அந்த டைம். கரெக்டாக நானும் முயற்சி செய்கிறேன், ஆனால் வர முடியவில்லை. அதனால தான் கொஞ்சம் லேட்டாகிடுது. 10 மணி எனக்கு கரெக்டாக இருக்கிறது, அந்த 9 மணி சரியாக வரல. பார்க்கலாம் இனிமேல். அடுத்த பாடல், ஏன்னா தீபா சகோதரி வந்து நிகழ்ச்சியில் இணைஞ்சி ஆரம்பத்தில் கேட்டு இருந்தாங்க, அவங்க வந்து தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருந்தால் அவருடைய பாடலை நிறைவு பாடலாக ஒளிபரப்பு செய்கிறேன். அவர் இன்னும் 2-3 பாடல்கள் இருக்கிறது, நிகழ்ச்சியில் இணைந்தால் நிறைவு பாடலாக ஒளிபரப்பு செய்யலாம். அதேமாரி மகேஷ் மாட் நாகர்கோயில் இருந்தார், அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்தால் அவர் பாடலையும் கேட்கலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம் நேரம் கடந்து விட்டால். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்ட பாடல்னா, ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ விருப்பத்தில் தான். பார்த்திபன் சகோ பாடலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு பதிவு கொடுங்க. உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. நீதானா அந்த குயில் பூஜைக்கேத்த பூவிது, இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு. ஊரப்பாக்க பார்த்திபன், நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த பாடலை ஒளிபரப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டிருந்தீங்கன்னா ஒரு பதிவு கொடுங்க. உங்கள் விருப்ப பாடல் வருகிறது.

ஒலித்த பாடல் இளையராஜா இசையில் அழகான பாடல் இளையராஜா பாடியிருக்காரு. ரொம்ப சூப்பரான பாடல். நீதான அந்த கோயில் இந்த படத்திலிருந்து ஊரப்பாக்கம் பார்த்திபன் நீலாவதி கௌசல்யா ஸ்ரீராம் மற்றும் சபரிவான் ஒலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்பி விட்டேன். நன்றிகள். அருமையான பாடல். அடுத்த பதிவு ஊரப்பாக்கம் பார்த்திபன் பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. வணக்கம் ஐயா, நிகழ்ச்சியில் நானும் இணைந்தே உள்ளேன். ஐயா ஊரப்பாக்கம் பார்த்திபன் சொல்லியிருக்காரு. ஆர்ஜே விஜி சகோதரி வரவில்லை என்று நினைத்தேன், கரெக்டாக பாடலை கேட்க வந்து விட்டார். பருவராகம் படப்பாடல், ஆஹா அருமை செம்ம பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போன பாட்டுக்கு. ஓ, இது ஏற்கனவே போட்டதா இணைஞ்சாங்களா என்னன்னு தெரியல, நான் படிச்சுட்டேன் அதை. ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ, எனது விருப்ப பாடலை தந்தமைக்கு மிக்க நன்றிகள். பிரியா வீரமணி ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். பாரதி சகோதரி வேறு லெவல்னு சொல்லியிருக்காங்க, அருமையான பாடல்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டிக்கர் காட்சி. ஆர்ஜே விஜய் சகோதரி அசத்தல் நான் இணைஞ்சே இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு நேயராக இருக்கட்டும், அது தொகுப்பாளராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், பாடலை பதிவிட்டு கேட்க வேண்டும். இல்லை உறக்கம் வருகிறது என்றால் பாடலை பதிவிடாமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் மிச்சமாக டைம் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு நானும் போய் தூங்க செல்வேன் இல்லையா. அதனால் இப்போ அதை தீபா சகோதரி வந்து பார்த்திங்கன்னா பாவம், அவங்க இணைஞ்சே இருந்தாங்க, எல்லா பாடலை கேட்டு பதிவு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் இப்போ கேட்க முடியாத சூழல், ஏன்னா தூங்குகிற டைமு, அதனால் தூங்கியிருப்பாங்க. நான் இருந்தாலும் அந்த இருவர் பாடலையும் ஒளிபரப்பு செய்து விடுகிறேன், ஏன்னா நான் தப்பாகக்கூடாது. ஏன்னா என் பாடல் கொடுக்காமல் விட்டாங்க பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது, கண்டிப்பாக அந்த பாடலை வழங்குகிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து பூவரசும் பூ பூத்தாச்சு, ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க ஆர்ஜே விஜி சகோதரி. இதோ சகோதரி உங்கள் விருப்ப பாடல். பாடல் ஒலிக்க நேரம் 11:35.

ஒழித்த அந்த அழகான பாடல் ஆர்ஜே விஜய் சகோதரி விருப்பத்தில் தான் ஒழித்து சென்றது. கிழக்கே போகும் ரயில் படத்தில் பூவரசு சங்கு பூத்தாச்சு இந்த பாடல் வரியில் கேட்டிருந்தாங்க. அருமையான பாடல், மிக்க நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி என் மகள் தான் சார், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியாது சகோதரி, ஒளிபரப்பு செய்கிறேன். நீங்கள் உங்கள் மகள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிங்கள். பாரதி சகோதரி அருமையான பாடல் சொல்லியிருக்காங்க, நன்றிகள் சகோதரி. பாடல் மிகவும் அருமை, சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. வடிவேலுக்கு என்னாச்சின்னு தெரியல, அந்த காட்சிப்படத்தை போட்டிருக்காங்க. பாரதி சகோதரி நன்றி. ஆர்ஜே விஜய் சகோதரி எனது விருப்ப பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி, நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். தென்மொழி சகோதரி இனிமையான பாடல் ஜானகி அம்மா குரலில் பாடல் அருமை தேர்வு செய்த விஜய் அன்னைக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. அனைவருக்கும் பதிவிட்டவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடல், படம் அம்மன் கோயில் கிழக்காலே பாடல் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேன் அந்த பாடல் வரியில் கேட்டிருக்காங்க. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிக்கிறது. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது.

அம்மன் கோயில் கிழக்காலே என்ற படத்திலிருந்து அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம், ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள் சகோதரி. பாரதி சகோதரி இல்லை சொல்லியாச்சு. தேன்மொழி சகோதரி தீபா விரும்பிய பாடலை வழங்கியதற்கு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அவருடைய தாயார் மிக்க மகிழ்ச்சி சகோதரி. சகோதரி இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. பாடல் இணைந்து நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்தமைக்கு நன்றிகள். அடுத்த பாடல் ஏன்னா மகேஷ் மட் நாகர்கோயிலிருந்து அவர் கேட்டிருந்தார். இருந்தாலும் இந்த பாடல் வந்து நல்ல பாடல். ஒரு பாடலை விட்டு விட்டு சென்றால் அது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் காலையில் அந்த பதிவு பார்க்கும்போது நமது பாடல் ஒலிபரப்பாகவில்லை என்பது அவருக்கு தெரியும். வருத்தமாக இருக்கும் அந்த நேயருக்கு. இருந்தாலும் அவர் விருப்பத்தில் நாமும் கேட்டு ரசிப்போம் அந்த அழகான பாடலை. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், இந்த பாடலில் வந்து பூ முடித்து பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா அந்த பாடல் இது வருகிறது. மகேஷ் மாட் அவர்கள் விருப்பத்தில் கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் பூ முடித்த பொட்டு வைத்த ஒரு வட்டனில் அந்த பாடல் வரிகளில் வந்து மகேஷ் மாட்டா அவர்கள் விருப்பத்தில் தான் கேட்டு ரசித்தோம். தேன்மொழி சகோதரி வந்து உறங்க சென்று விட்டார். அவர் தலையை அப்படி ஆட்டிக்கொண்டு தான் காற்று வந்து வெளியே விடுவார் என்று நினைக்கிறேன். மிக நன்றிகள் சகோதரி, உறங்குங்கள், ஆழ்ந்த உறக்கம் இருக்கட்டும். ஏன்னா வானொலியே பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் வானொலியும் கேட்குறீங்க. நானும் அப்படி தான், ஏன்னா இசையில் வந்து சின்ன வயதிலிருந்து டிரான்சிஸ்டர் ரேடியோவில் கேட்டு கேட்டு அதனுடைய ஈர்ப்புத்தன்மை அதிகமாகிவிட்டது. என்ன செய்வது, அதனால தான் இந்த பாடல் ரசனையில் நான் இவ்வளோ நேரம் உட்கார்ந்து பாடல்களை ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இசையின் மீதும் பாடல் கவிதை வரிகள் மீதும் ரொம்ப ஆர்வம். அதனால் எனக்கு தூக்கம் வருவதே கிடையாது. இன்னும் கூட 2 மணி நேரம் நான் ஒலிபரப்பு செய்வேன். நன்றிகள் சகோதரி. ஆர்ஜே விஜய் சகோதரி, அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, பூ சென்று கொடுத்துருக்காங்க. நன்றிகள் ஆர்ஜே விஜய் சகோதரி. ஆனந்தம் ஆனந்தம் ரசிங்கள், ரசிப்பது தானே ஒரு இசையின் நம்ம மனதுக்கு வந்து ஆறுதலாக இருக்கும். பாரதி சகோதரி, டாட்டா பாய் பாய், நான் கிளம்புறேன் சாமி, ஆள விடுங்கன்னு கிளம்பிட்டாங்க, நன்றி சொல்லிவிட்டு. நன்றிகள் சகோதரி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மின்சார கனவு படத்திலிருந்து பூ பூக்கும் ஓசை, அதை கேட்கத்தான் ஆசையானால் 12 மணியை தாண்டிவிடும். உங்கள் வார்த்தை வந்து அப்படியே பலிக்கிறது, இயக்குனர் அவர்கள் வார்த்தை வந்து சரியாக பலிக்கிறது. நான் எழுந்தால் ஒளிபரப்புங்களையா, இல்லையென்றால் வேண்டாம், மன்னிக்கவும் தரமான பதிவிற்கு. ஆமாம், 12 மணின்னு சொன்னீங்க, ஆனால் உங்கள் வார்த்தைகள் வந்து சரியாக தானே இருக்குது, தவறு கிடையாது. தூங்கி எழுந்து வந்து தேன்மொழி சகோதரி, ஐயோ இல்லை சகோ, மகேசனையும் என்ன புரியலையே, மகேசையும், ஓஹோ மகேசையும் இயக்குனரையும் தூங்கி விட்டார்கள் இல்லையா, ஓ அந்த பதிவா, நன்றி சகோதரி, அது அவங்களுக்கு போட்ட பதிவு. நீங்கள் பொத்தாம் பொதுவாக அந்த பதிவு தூக்கி அப்படி போட்டால் தேன்மொழி முருகன் இருக்குது, கீழே அந்த பதிவு இருக்குது தூங்குற மாதிரி. நீங்கள் தான் உறங்க சென்று விட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதை வந்து என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணிவிட்டு கீழே வந்து மகேஷ், இயக்குனர் கீதநேசன் அவர்கள் இருவரும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள்னு போடணும். போட்டிங்கன்னா தெளிவாக எனக்கு டக்குன்னு புரிஞ்சிருக்கோம். மிக்க நன்றிகள் சகோதரி. இப்போது இயக்குனர் அவர்கள் விருப்பத்தில் அந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் மின்சார கனவு என்ற படத்திலிருந்து பூ பூக்கும் ஓசை என்ற பாடலை கேட்டு ரசித்தோம். ஆனால் படம்தான் மின்சார கனவு, ஆனால் கனவுகளில் பாடல்களை கேட்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் பாடல்கள் கனவாக போய்விட்டது, கேட்க முடியவில்லை அவர்களால். இருந்தாலும் அவர்கள் விருப்பத்தில் பதிவிட்ட பாடல்களை நாம் கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள். இதுவரை என்னுடன் பயணித்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சபரி இணையதள வானொலி வழங்கி கொண்டிருந்த இரவின் மடியில் ஈரமணிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது ஆச்சே பிரியா வீரமணி. பண்பலையில் கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் நாளை நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அன்பு உறவுகளே, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.